இன்னுமோர் சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

இந்திய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத ராகங்கள், தொடரும் பாடல். சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல். சங்கீத ராகங்களை நிறைவு செய்ய வரும் பாடல்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் நம்ம கலையகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டும், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வழமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றலையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளையை அலங்கரிக்கப் போகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள். முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒலித்து வருவது இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒலிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுள் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காற்றலையை அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

இதமான காலை பொழுதில் மனதுக்கிதமான பாடல்களுடன் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காட்டிலையில் இதுவரை நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்க காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் காட்டலையில் உழைத்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல்
1: மின்சார
0: கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
2: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ அந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி அவங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத, தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டான உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கத்திற்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு இப்போ நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுன்னா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும், எடுத்துக்கலாம்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசை ஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மோ ராஜலிங்கம்.
1: வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பிற்குரிய சந்துசா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிற

முத்தாரத்தில் இவ்வாறு குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கியிருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்து முத்தாரத்தில் இவ்வாறு குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கியிருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள்

பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காபி தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அது கேரட், அடுத்தது முட்டை, இது காப்பி என்று கூறினாள் மகள். சரி, கேரட்டை தொட்டுப்பார், எப்படி இருக்குது என்று கேட்டார் தாயார். தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று மகள் கூறினாள். முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெயர் அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க ஒன்றாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரித்தான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகிறோம் என்பதில் தான் விடியமே இருக்கிறது என்று தாயார் கூறினார். உடனே மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது. கண்களை துடைத்துக் கொண்டாள். கமலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. முகத்தில் தெளிவு பிறந்தது. நேயர்களே, எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். முத்தாரத்தில் நேயர்கள் குட்டி கதை கேட்டீர்கள். நேயர்களே, இவ்வாறு முத்தாரத்தின் குட்டி கதைகள் தொடர்வது தெரிந்து கொள்ளுங்கள். நம் கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது. வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தோழியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்க கூடாது. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்க விடக்கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்தே அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும்

0: ஊடுருவுவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வழியில் சொந்தமென்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாக போவதில்லை. அலும்பரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். ஜேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபெறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஒன்று நண்பர்கள், மற்றியது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். ஒரு ரூபாவானாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நலமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல்தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய் காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பையே மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் புரிந்தவர் என்று யாருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்டால் நான் தான் என யாராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெறுமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கிளங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும் அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லையெனில் அவசரமற்ற வேலைகளில் ஒரு நபருக்கு இரு தடவைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவிடும் பல வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்து விடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எரிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிறார் பறவை முனி அம்மா.
1: அன்றைய கட்டபொம்மை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியான், கரிமேட்டு கருவாயன், சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன்.
2: மஞ்சள் மலர்.

0: நிறுத்தா. ஏமா, எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பார்க்காம, பணம்னு பணம்னு பார்க்காம, எவ்வளவு நாங்க காலை செலவழிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அட, எங்க குளம் பெரிய குளம் சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 லாரி மண்ணு கொட்டலாமா?
1: அந்த கடைக்கு எப்படா சாமி?
0: சரி,
1: அட, உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மார்கள் ஒரு பானதான் பொங்க வைப்பாங்க.
0: எங்க ஆத்தா, எங்க அம்மா எல்லாருமே ஒரு பானைதான் வைப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: 7 பானைக்கு மேப்பான பொங்கு சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7வது பானை பொங்க வைப்பீங்க?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடா வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி பொதுச்சிருவோம் சாமி.
0: நீங்க எங்க அப்பா?
1: எங்க குளம் பெரிய குளம்.
0: ஓ, அப்படியா?
1: ஆஹ்.

0: மாட்டீங்க கோழிக்காரி.
1: அட ஏசாமி கேள்சாமி, அந்த தம்பி கேள்சாமி.
0: ஆமா, ஏன் திங்க மாட்டீங்க கோழிக்காரி?
1: அப்படியா, உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம் தாமி?
0: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
1: ஆமா,
0: எங்க
1: வீட்டுக்கு யாரு விருந்தாளி வந்திருக்கா சாமி?
0: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
1: உங்க மாமியா வந்துச்சா?
0: ஆமா.
1: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
0: எங்க மாமியா வந்துச்சா, காலையில ரெண்டு குடி அரிசிய போட்டு
1: சரி
0: நல்லா ஆட்டி
1: சரி
0: தோசையும் இட்லியும் சுத்து
1: அர சொல்சாமி
0: சுட்டு
1: வச்சான்
0: என் மாமியா. நல்ல பூடி புடிச்சிச்சு
1: சாரு.
0: மத்தியானம் நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்த, அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: நல்லா இருக்கு சாமி.
0: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: இது எப்படி சாமி?
0: காலையில விடுதிச்சு பாருங்க, இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு
1: சாமி.
0: அங்க போய் சாணிய கொட்டிச்சா, கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த புண்ணாளம் தந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டு புண்ணாலேயே போயிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கறி திங்க
1: சாமி. கோழி கட்டவே மாட்டேங்கிறோம்.

0: ஏமா, உங்க பொண்டு புள்ளியா அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அரே சாமி, காலையில எழுந்திருச்சு
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சேரலாம், கூடுதல் சேர்க்க மாட்டேன் சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான் சார்.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும் பாத்தீங்க
1: சாமி. நம்ம மான மரியாதை எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டையில் பெண்களை அடைய வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்ட சொல்லி வாங்கிட்டு போயிருங்க.

0: பறவை முனியம்மாவின் பாடலை தொடர்ந்து முத்தரத்தை அலங்கரிக்க வருவது மருத்துவ தகவல்.
1: அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள், முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது.
0: வெண்டைக்காயம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நேயர்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற சுகி சிவம் அவர்கள்.
2: எழுதுறவங்க அதே மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க, புகழுக்காக எழுதுகிறவர்கள். பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பத்திரிகையில இருந்து சன்மானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க புகழுக்காக எழுதுகிறவர்கள், பணத்திற்காக எழுதுகிறவர்கள். இது வந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புத்தகம் வித்து காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறேங்கிறதுக்காக இந்த நம்ம புத்தகம்னா அதுல இந்த கவர்ச்சியெல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சில்மிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காகவே எழுதுறாங்க. ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யார்த்தையும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அதை அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சுடுவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்க ரொம்ப பெரிய சுமைய ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவங்க எழுதுனது அப்படியே தாம் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புஸ்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே அடிச்சிருக்காரு. ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் மேலையும் போட்டிருக்காரு, கீழே அவர் பாட்டு கண்டிப்பா எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா முன்னாடி எழுதுனதெல்லாம் எவனுக்கு திருநாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. என்னது திருநாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டிருக்கிறாரு, புஸ்தகம் அவர் பேர்ல போட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க, எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைகளை விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள், இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு ஒரு சிறப்பு காட்சி. ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன், இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவம் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துட்றேன். அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும், தோ பரமசிவனுடைய எழுத்து. ஏன்னா எந்த பக்கத்தை திருப்பினாலும், எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவ்வளவு பெரிய புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம், பெருசா இருக்கு, படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம், பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம், பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணும், 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க தினந்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். இவ்வளவு பெரிய புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமயே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆரஞ்சியை முழுசாவா திங்க முடியும், சொல்ல சொல்லையாதான் திங்க முடியும். அதே மாதிரி புஸ்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும், குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புஸ்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை சொல்லு. சரி, எழுத்தாளனா இருக்கிறான், எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளர் மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல, நான் உண்மை சொல்லணும்ல. அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும், எழுத்தாளர் சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம் அருள் ராமநாதன், உங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அருள் ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு, பிரேமா பிரசுரம் அவரோடது, அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன், டி கே பகவதி டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்க போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அருள் ராமநாதன் எழுதுனது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளினா கரெக்டா அருள் ராமநாதன் எங்க வீட்டுக்கு வந்துருவார், இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன் அப்போ, அவர் சொன்னாரு சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி நான் அந்த ராஜராஜ சோழனை எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி, எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்துல, பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்டா கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும், எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை. நானும் எவ்வளவு சொல்லி கிளி பார்த்தா அண்ணாச்சாலையும் ஒன்றும் முடியல, இந்த கடைசியில் நான் ராஜராஜ சோழனை எழுதுனா அது அவ்வளவு சக்கர போட்டு போட்டுச்ச ஒழிய எனக்கு அதில் ஒண்ணுமே பணம் வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முகன் ஆட்சியில் சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு, என்ன ரேட்டு கேட்குறீங்க அப்படின்னு பேசுனேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொட்டகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லா விளம்பரம் பண்ணேன், இதுவரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன்னு என் மனசுல அப்பதான் பச்சுன்னு ஒட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு, அப்ப அருள் ராமநாதன் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும், அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளனாக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனேயே பதிப்பக உரிமையாளராகவும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. எல்லா உண்மைகளையும் நான் சொல்லணும்ல, எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா ஒரு பட்டு வேஷ்டி கொடுங்க அப்படின்னா நான் வந்து என் புத்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு எழுத்தாளனா இருந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியில வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இதை மனசுல வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்க இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுற சில பேருக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரருக்கு எழுதுறவனுக்கு ஏதோ 2 வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்துல இருக்கு, இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு அதுவும் வெகுஜன பத்திரிகை எழுதுற எழுத்தாளன்னா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா, அதாவது இப்ப எங்களையே சொல்லலாம், இவர் என்ன முறையா தமிழ் படிச்சுட்டாரா இவர் புத்தகத்தை என்ன படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படிச்சா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? புரியவே இல்லை. இப்ப என்ன படிச்சு பல்கலைக்கழகத்துல தமிழ்ல டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழ்ல பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சார் என்னோட புஸ்தகத்தை வச்சு மூணு பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறான் சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புத்தகத்தை வச்சு டீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிருச்சு. மூணு பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனவே இழிச்சவா எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கல சார். நான் இதை கொடுத்து எனக்கு ஒன்னும் ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன் சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக அகாடமி இந்த மாதிரிலாம் உட்கார்றாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவெல்லாம் ஒரு கிள்ளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்றா ஒன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால ஒன்னும் தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவன எல்லாம் ஒன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும். நான் சொல்றேன், நான் ஒன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல்னு ஒண்ணு வேணும் இல்ல, யார்கிட்ட போய் கேட்டா தெரியுங்களா அப்ரூவல் வேணும்னு? மகாவித்வான் மீனாட்சிந்திரன் கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாழ் பெரிய ஸ்காலர் மகாவித்வான் மீனாட்சிந்திரன் இல்ல. அவர் வீட்டுல போய் தயவு செய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து பாயிரம் கொடுங்க, முன்னுரை பாயிரம்னா வாழ்த்து, வாழ்த்து பாயிரம் கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சிந்திரம் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சிந்திரம் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு பாயிரம் கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லைன்ட்டு. ஐ வில் நாட் அக்ரி, கொடுக்க முடியாது. எப்படி ஒத்துக்க முடியும்? பண்டிதர் அவரு, இவருது பாமரன் பாடுற பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வீட்டு திண்ணிலே உட்காந்துக்கிட்டார். தான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். பத்து நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புல்லு செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் செஞ்சுட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் ஆ ஆ எல்லாரும் மன தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சிந்திரன் பிள்ளை வெளியில வந்து இப்படியே பார்த்தார். ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களை எல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. உம்முடைய தமிழ் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால், உம்முடைய தமிழ் இவர்களையெல்லாம் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால் நான் உம்மை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரும் பாயிரம் எழுதி தருகிறேன் பா. அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் என்னமோ ரொம்ப கீழா போயிட்டவன்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த புஸ்தகம் ஒசி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது என்ன அவ்வளவு அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது பெரிய சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போகணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி பேச்சுல வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயம் எவனை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவரு சும்மா பாதாள ஜனங்க கை தட்டுற மாதிரி என்னமோ பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒண்ணு ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா தவறு. பாமர மக்களையும் தொடக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்னு சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்துல வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம் ஏத்துக்காம கூட போலாம். ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுதான் என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த காரணம், இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது. மேடையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா நாலு பேர் சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா நீ என்ன சொல்லாதேன்னு சொல்றது? உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு, இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு. எவனுமே உன கூப்பிடல, எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான், இதை சொல்லாதே அப்படின்னா, அப்படி சொல்ல உனக்கு என்ன ரைட் இருக்கு? ஒருவருடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்தில இருந்தா மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருட்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் அந்த உலகத்துல அறிவிக்க வந்த பேர் அருளாளர். சரி, அவர் எழுதின திருவருட்பாவை திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுக நாவலருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுக நாவலர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு, இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுக நாவலர். தப்பே கிடையாது, நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன், ஆறுமுக நாவலருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல, நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னும் நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்ன பதிலா முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறுன்னு கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போடுறது தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியில இருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன், நீ என்ன சொல்லணும் இல்லையே, அது வந்து இந்த கால நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியில இருந்து இப்படி இருந்தது, இது வந்து சார்ந்து இருக்கு, அப்படிதான் பேசணும். அப்போ என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற, ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ? பேஸ்புக் அது இதுன்னு இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: நமக்கு. எனவே இந்த உலகத்தினுடைய நோக்கம் பாடுவது.
1: தொடர்வது இஸ்லாமிய நற்சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தாரம். போதும்.
0: இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத்தியாக வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போயிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே. மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத்தி ஆபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர், அவர் ஒரு பெரியவர், பெரிய தீந்தாரு. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த ஜனாசா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருன்னு கேட்டாரு, இது யாருங்கன்னு. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சு சொன்னாரு, நீதான் சொன்ன, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைந்து போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கேன். சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரிய ஒருத்தர் தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களே, எனக்கு என்ன விளங்கல, என்ன இவ்வளவு கோபமா பதில் சொன்ன. அப்ப அவர் சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன, நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா, நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா, அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும் போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொறுங்கல, ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மைய மண் தள்ளிக்கிட்டே இருப்போமே, இருப்பாங்களா யாராவது? சோதனை எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துஆ ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்கும், அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரௌதா ஷரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரௌதாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர் யார் வேற யாரையும் நான் சொல்ல என்னை வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே, ஹத்தா யஸ்மா கரான் ஆலிஹிம், இந்த போய்கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை, யஜீவு மலக்கானி ஃபயூஜி லிசானிஹி, இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள், ரூஹ் திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹ் கபரில் கொண்டு வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டு வச்ச உடனே திரும்ப ரூஹ் விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கீரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும், அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மனஹாதர் ரஞ்சனி இவர் யார், ரசூலுல்லாவை காட்டிக் கேள்வி கேட்பார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மனஹாதர் ரஞ்சனி இவர் யார், யார் அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை, யார் அவர்களைப் போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் யார் என்று புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யார் என்று புரியாது. யார் அவர்களைப் போல் நடந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆதா நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி பேசுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்கலட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிக லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரியை வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலே வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களை, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேனே தவிர, என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் எதிரே இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள். வைதா சீக்க பலன் தூக்கிஷ, அவர்கள் அதிலே சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ல,
1: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வரமுத்தாரம். மீண்டும் அடுத்த வாரம் உத்தரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம்.

இதுவரை நேரமும் நேயர்கள் கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும் ஜுகம் வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இப்பொழுது முதல் அடுத்த வரும் ஒரு மணி நேரத்திற்கு இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானலை வருவது சங்கீத ராகங்கள். இன்றைய சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் சங்கீத பாடல்களை அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்கள் கேட்கலாம். இன்றைய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, நேயர்கள் இணைந்திருப்பது சங்கீத ராகங்கள்.

இன்னுமோர் சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

ಪಣಿದ ಪಪ ಗಮ ಪದ ನಿಧ ಪಪ ಗಮ ದ ಪಪ ಗರಿ ಗದ.

இந்திய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத ராகங்கள், தொடரும் பாடல். சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல். சங்கீத ராகங்களை நிறைவு செய்ய வரும் பாடல்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் அம்மா கலிகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டும், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலிகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வழமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றலையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளையை அலங்கரிக்கப் போகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள், முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒலித்து வருவது இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒலிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுள் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காற்றலையை அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒருவரையில் இரு பாடல்கள் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

இதமான காலை பொழுதில் மனதுக்கிதமான பாடல்களுடன் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

0: அள்ளி வழங்க.
1: காட்டிலையில் இதுவரை நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்கு காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது ஒருவரையில் இரு பாடல்கள். காட்டலையில் உழைத்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ அந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ, வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள், லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் இந்த அம்மாதான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரி இல்ல, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க? விட முடியாத, தவிர்க்க முடியாத உறவுகள் தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டான உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கத்திற்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுனா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசைக்கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சை உண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருவது காலை கதம்பம். இந்த நிகழ்ச்சியை நேயர்கள் கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை கதம்பத்தை ஆரம்பிக்க வருவது சுப்ரபாதம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இந்த ஒளிபரப்பினை நீங்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காலை கதம்பத்தில் மாதா சுப்ரபாதம் கேட்டீர்கள்.

0: கனிவாய் முதிர் பழமாய் பழனியிலே அருளாய் பெரும் பொருளாய் மனையிருளில் கெடும் முருகா அருமுகனே குருபரனே பரவணனே சண்முகனே அனுதினமும் முனை தொழுவார் ஆலயமும் வேண்டிலனே அகத்தினிலே மிக தெளிவாய் அமர் துறையும் அன்பரசே இகத்தினிலே இன்பமெல்லாம் என்னுயிரே நீ என்றோ என்னுயிரே நீ என்றோ என்னுயிரே நீ என்றோ.
1: சரி நேர்களே, இத்தோடு இன்றைய காலை கதம்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காலை கதம்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம் நேர்களே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டும் நாங்கள் நம்ம கலைகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டும், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலைகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலைகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வளமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றலையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளையை அலங்கரிக்கப் போகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள், முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒலித்து வருவது இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒலிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுள் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காற்றலையை அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒருவரையில் இரு பாடல்கள் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி கலைய நேரம். இப்பொழுது 11:37 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:37, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:37, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:07. பிறந்திருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய நற்பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய உள்ளங்க வந்த ராகம் வானலை வருகிறது. நீண்ட இடைவெளிக்கு பின் 2-3 நாட்களாக வானலையோடு இணைந்திருக்கின்றோம். தமிழ்நிலை கலையகத்திலே நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். அதேபோல் நீங்கள் அனைவரும் நலமாக பத்திரமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்று 17-5-2026 ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 3-ஆம் தேதி துல்ஹதா 29. இன்று பாரிசுக்கான காலநிலை. இப்பொழுது 13 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 15 வீதமாகவும் காற்று 24 வீதமாகவும் ஈரப்பதம் 58 வீதமாகவும் இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வானம் மப்பும் மந்தாரமாக காணப்படும். எதிர்வரும் புதன்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிரான்ஸ் பாரிஸுக்கான காலநிலை. அதேபோல் யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது காலநிலையை பார்க்கிற பொழுது 29 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 12 வீதமாகவும் ஈரப்பதம் 79 வீதமாகவும் காற்று 18 கிலோமீட்டர் வீசுவதாக சொல்லப்படுகிறது. அங்கும் வானம் மப்பும் மந்தாரத்தோடும் காணப்படுகிறது. எதிர்வரும் சனிக்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கலாம் என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஒரு உள்ளங்கவந்தர்.

நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அருமையான இலக்கம் 00 33 6 51 13 95 86 00 33 6 11 95 86.

வழக்கம் போல அம்மா நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகிற அம்மாவுக்கான பாடல் இது. எனது அம்மாவுக்கான பாடல். இந்த பாடலோடு அனைத்து அம்மாக்களை உணைத்துக் கொண்டு காற்றலை ஒலிக்கிறது பாடல்.

ஒலித்த பாடல் அது, எனது அம்மாவுக்கான பாடல். அனைத்து அம்மாக்களை மணித்து கொண்டு காற்றலை ஒலித்தது பாடல். அடுத்த நிகழ்ச்சியை தொடர்கிற ஒரு பாடல் காலத்தால் அழியாத பாடல்கள் வரிசையில் இதுவும் நம் மனதில் நிலைத்து நிற்கின்ற ஒரு அற்புதமான பாடல். இதோ நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக காற்றலை வருகிறது.

0: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா
1: அம்மா,
0: உமா எத்தனையோ பாட்டு கட்டிட்டு இருக்கா, இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி பாடுவான், நாங்களும் கேட்டு பரவச முடியும். இந்த 2 வருஷமா அந்த பாட்டும் இல்லை, அந்த பரவசமும் இல்லை. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு.

கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை. கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. கண்ணன் வரும் நாளில் கண்ணி இருப்பேனோ காற்றில் மறைவேனோ. அற்புதமான வரிகள். இசையரசி சுஜிதா அம்மாவின் தேன் குரலில் இந்த பாடல் நம்மோடு காலத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆயிரம் பாடல்கள் வந்தாலும் என்றும் நம் மனதை விட்டு மறையாத அற்புதமான பாடல் வரிசையில் இந்த பாடலும் அருமையான ஒரு சிறப்பான பாடல்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலைய நேரம் 11:55, மக்கிராட்சியத்தில் 10:55, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:55. தமிழகம் மற்றும் தாயகத்தில் இப்பொழுது பிற்பகல் 3:25. நிகழ்ச்சியிலே தொடர்கிற இன்னும் ஒரு சிறப்பான பாடல் இது.

பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் காதல் சன்னதி, அதுதான் தெய்வத்தின் சன்னதி. இன்னொரு பாடலை உள்ளங்க வந்த ராகத்தில் எடுத்து வந்தேன். அடுத்து வருகிற இன்னும் ஒரு அற்புதமான பாடல் உள்ளங்க வந்த ராகத்தில் உங்களுக்காக. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 12:02. இது மாலை நேரத்து மயக்கம்.

0: பாசத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.
1: அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

பரிசெய்த மன்னன் சொன்னான் முடிவில் ஒன்று, முடிவில் ஒன்று. இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பதென்று தெரியவில்லை. ஆகவே காவலாம் இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றான்.

பதிய வைத்த மரம் புதிய தோட்டம் தனில் நின்று வாழ்வதுண்டு. புதியதாக வரும் உறவு யாவும் அதன் சொந்தமாவதில்லை. பதியம் வைத்த மரம் புதிய தோட்டம் தனி நின்று வாழ்வதுண்டு. புதியதாக வரும் உறவு யாவும்

மஞ்சளுடன் பொங்கும் தேவி அவள் புவனேஸ்வரி. பூஜை செய்து வரும் மாத காவல் தரும் ராஜேஸ்வரி. பாசம் பொங்கி வரும் தேவி சக்தி அவள் ஜெகதீஸ்வரி. பாவை தன்னில் உயர் நீதி சொல்ல வரும் பரமேஸ்வரி. பாவை தன்னில் உயர் நீதி

இடம்பெற்றுக்கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள், உள்ளம் கவர்ந்த ராகங்கள் விலை அருமையான அருமையான உள்ளம் கவர்ந்த பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகிற பாடல் மயக்கமா கலக்கமா, பி வி ஸ்ரீனிவாசன் குரலில் ஒலிக்கிற இன்னும் ஒரு சிறப்பான பாடல் இது.

இடம்பெற கொண்டது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். உள்ளம் கவர்ந்த ராகத்திலே உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா.

நீங்கள் உள்ளங்கவர்ந்த ராகத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். உள்ளங்கவர்ந்த ராக நிலவில் உங்கள் உள்ளங்கவர்ந்த பழைய இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்து வருகிற பாடல் அற்புதமான தத்துவ பாடல் ஒன்று இதோ உங்கள் உள்ளங்கவர்ந்த பாடல்களில் ஒலிக்கின்றது.

22:28 நிமிடம் ஐக்கியராஜ்யத்தில் 11:28 நிமிடம் கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:28 நிமிடம் தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:58 நிமிடத்தில் காட்டலை வருகிற இன்னும் ஒரு இனிய பாடல் இதோ.

இடம்பெறப்பட்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள். உள்ளங்க வந்த ராகத்தில் இனிமையான பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து ஒலிக்கிற பாடல் உத்தமன் திரையிலிருந்து இன்னும் ஒரு இனிய பாடல் இது.

0: அங்கம் ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி. கலை நேரம் 12:37 நிமிடம். ஐக்கியராட்சியத்தில் 11:37 நிமிடம். கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:38 நிமிடம். தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4:08 நிமிடம். இணைப்பில் இருக்கிற அன்புக்குரிய செல்வராணி அம்மா, வணக்கம் அம்மா. நலமாக இருக்கிறோம் அம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: மே
0: மாதத்தில் மே மாதத்துல பார்த்தா ஏதோ டிசம்பர் மாதத்துல இருக்கிற குளிர் மாதிரி குளிர் அடிச்சு கொண்டிருக்கமா இங்கே எல்லாம்.
1: அப்படித்தான் தம்பி, சரியான குளிர். அதுலதான் எனக்கு வெள்ளம் விளம்போ இட்டு மேலா போயிட்டு.
0: ஓ, இங்க நல்ல குளிர். இன்னும் அந்த சீரான ஒரு சொல்வாங்க தானேம்மா, என்ன வசந்த காலம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்ன?
1: அதுதான் இப்பவும் சொன்ன வசந்த காலம் வந்துட்டு, ஆனா இங்க குளிரண்டா விடுகிட்டு.
0: அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலேயும்
1: சரி,
0: இலங்கையிலேயும்
1: மட்டும் பார்க்கலாம். இந்த சினம் முடிஞ்சதையும்
0: ஒரு நிம்மதி. அந்த கடுமையான குளிரோடு சினோவும் காற்று மடிக்கிற பொழுது இன்னும் மிக கஷ்டமாக இருக்கும். இலங்கையிலும் பல இடங்கள்ல பயங்கரமான வெள்ளம் அம்மா, எல்லா இடமும் பல யாழ்ப்பாணத்துல மழை, எல்லா இடமும் வெள்ளம். இந்த சித்திரமாசத்துல அம்மா முந்தி சொல்வாரல்ல, மாதம் மும்மாறி ஒளிய வேணும் என்று அப்படி ஒன்றிருக்கல்ல அம்மா.
1: அது மாதம் மும்மாறி பொழியும் தம்பி. இப்படி ரொம்ப மழை பெய்கிறேல, கொஞ்சம் ஜாடியா பெய்து போட்டு விட்டுடும்.
0: இப்ப பார்த்தா எல்லாம் காலங்கட்டு
1: வெள்ளக்காடு எல்லாம் இருக்கு.
0: ஆமா, வெள்ளக்காடு, பேரழிவு, விவசாயம் செய்ய முடியல. இப்ப எல்லாம் அங்க ஊர்ல யாழ்ப்பாண பகுதிகள் எல்லாம் நாங்கெல்லாம் அந்த காலங்கள்ல, இந்த காலம் புயல வற்ற காலங்கள். அப்ப கோயில வச்சுக்கிறவர்கள் கோயிலைய வட்டி உணர்த்துறதுக்கு வெள்ளம் போட்டா எல்லாம் அழிஞ்சு
1: போயிருந்தாங்க.
0: உணர்த்துறது என்னண்டு, அதே மாதிரி அறுவடைக்கு காத்திருந்த நெல்லுகள் எல்லாம் அந்த வெள்ளத்தோடு அடிபட்டு போயிருக்குதுன்னு
1: சொல்லுறாங்க. மீறி நட்டமா தான் இருக்கு.
0: அதே மாதிரியமா இந்த ஏற்கனவே அடிச்ச புயல்ல வந்து ரோட்டெல்லாம் போட்டார்கள், மலைநாடுகள் எல்லாம் வந்து அதெல்லாம் அள்ளி கண்டு போயிட்டு தான் அப்படியே.
1: பாத்தீங்க.

0: அவன் எவ்வளவு பாடுபட்டு ஒரு மண்டா செய்கிறான்.
1: இயற்கை பாருங்க, தொடர்ச்சியாக வந்து இந்த இலங்கையில வந்து அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக பேரழிவம்மா என்ன, இந்த 2 வருஷத்துல வந்து பேரழிவு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது.
0: என்னதான் செய்தாலும் அதான் விடுகுது.
1: ஆமா, மட்டக்களப்பள்ளியம் இல்லாமம்மா வெள்ளம் வீதிகள் எல்லாத்தையும் மறைச்சு மூடி பாஞ்சு கொண்டிருக்கிறது என்ன. கடந்த மாதமெல்லாம் வந்து கடுமையான வெயில் வெயில் என்று சொன்னார்கள், இப்ப பார்த்தா தொடர்ச்சியாவே மழையும் வெள்ளமும் போட்டு கொண்டிருக்குது. ஏதோ அழிவுகள் இல்லாமல் அது பாட்டுக்கு வந்து பெய்துட்டு போறாரு தெரியும், ஆனா அளவுக்கு மீறி பெய்து எல்லாத்தையும் அழிச்சு கொண்டிருக்கு இல்லம்மா.
0: அதுதான் பாதை போட்டாலும் விடுவதில்லை,
1: எல்லாம் போதுமா. இந்த உலக உலக பொருளாதாரம் அழிஞ்சு கொண்டு போற ஒரு இடத்துல இந்த எரிபொருள் இல்ல, அதால வந்து மக்களுக்கு பிரச்சனை, விதிகள் பய விதிகள் எல்லாம் வந்து 40% 50% வந்து கிடக்கம்மா என்ன.
0: அதுதான்
1: எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் இறைவன் வீட்டு வழியம்மா. எப்படி மேகலாங்கள் பேரப்பிள்ளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம் யாழ்ப்பாணத்துக்கு.
0: இதுக்கு நம்ம வைக்கும் கொஞ்சம் தாடிமன்கள் இருமல் காய்ச்சல் அப்படித்தான், என்ன செய்யறது, அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான்.
1: ஆமா, இலங்கையில கொஞ்சம் இந்த தொற்று நோய்கள் கொஞ்சம் பரவி கொண்டு வருதுன்னு தான் சொல்லுவாங்கம்மா. பல இடங்கள்ல காய்ச்சல், எலி காய்ச்சல் வேற, தெங்கு வேற, எல்லா பக்கத்தாலும் இந்த மழை தண்ணி வந்துருன்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் அதோடு சேர்ந்து வந்துருந்தானே.
0: அதுதான் மகளின் சொன்னாதான காய்ச்சல் உண்டு, அதுக்குரிய நடவடிக்கை தான் எடுத்துக்கொண்டு
1: இருக்கிறேன். நல்லம்மா, எங்க அப்ப அண்டைக்கு வெளியே போறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை
0: முதற்கண் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொண்டு, மற்றும் எங்களுடைய அறிவிப்பாளர்கள் மற்றும் பெருமக்கள் நேயர்கள் எல்லோரும் இனிதே வாழ அவர்களையும் நாங்கள் வாழ்த்துவோம் என்று சொல்லி நாங்கள் தேவாரத்தை பாடுவோம்.
1: சரி, பாடங்கள் மகப்போம்.
0: திருச்சிற்றம்பலம்

அனோர்கள் மூவார் பூரங்கள் செய்தார் தூமாமலை நின்றதிரவெருவி தொருவின் நிறையோடும் ஆம

0: சிந்தனை நிந்தனுக்காக்கி நாயினேந்தன் கண்ணனை நின்றிருப்பாத போது காக்கி மந்தனையும் அம்மலர்க்கியாக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்து மந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த மாலமுத பெருங்கடலே மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனே சிந்தாமரை காடு அணையமேனி தனிச்சுடரே இரண்டு மினி தனியேற்கே உன்னை தந்தனை சிந்தாமரை காடு அணையமேனி தனிச்சுடரே இரண்டு மிலி தனியனேற்கே நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீயும் உலா பூந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் போடை திரையிலோக்கிய சுந்தரனே தாதையை தாளுற வீசிய சண்டுக்கு இவ்வண்டத்தொடுமுடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போநகமும் அருளே சோதி மணி முடித்தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுமே மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலாரடியார்தமையமுது செய்வித்தல் கண்ணினான் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமனின் உலகர் முன் வருகன மிகையும் துரத்த பொம்புனியும் துரத்த வெகுளியானதும் துரத்த முடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பலகாரியம் துரத்த நகையும் துரத்த ஊழ் வினையும் துரத்த ஊழ் வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நா வறண்டு ஓடி கால் தளர்ந்திடும் எந்தனை நமனும் துரத்துவானோ அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுவபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுவபாணி அருள்வாமி அபிராமியே என்று கூடி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமயில் வாகன கூகா சருவன் அயனது ஈசயன மானமுளதென்று மோதும் ஏடுகள் வியாகுலம் இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நேறுபடி மாலை பொறு மேனியவேளா நீலமயில்வாக உமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடு எமது தீவினை எல்லாம் அடிய நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நெடுதனி மேல் விடும் மடங்கள் வேலா சூரி வருமா ரமுனாவியும் மானமுகத்தேவர் துணைவா சேரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்வுமரனே, பிரமது வல்வரதா முருக தம்பிரானே, தேவர் வரதா முருக தம்பிரானே. வான்முகில் வளாது மிக மணிவளம் சுடக்க மன்னன் கோல் முறையரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க, நத்தவம் வேள்வி மல்க மேன்மகுள் சைவநீதி விளங்கு. திருச்சிட்டம்பலம் நம பார்வதி வரையர் மாதேவா, திருநாடுடைய சிவனி போற்றி, நாட்டு முறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. மிக்க நன்றி தம்பி.
1: நன்றி அம்மா, மிக சிறப்பாக மிக அருமையாக தேவாரம் தந்தீர்கள். எந்த தடங்களும் இல்லாம மிக அருமையாக ஒலித்தது. இன்றைக்கு என்ன பாடல் கேட்க போறோம்? இன்றைக்கு
0: எல்லோரும் உன்னை நல்லவனன்றி கொண்டாட வேண்டுமடா.
1: அருமையான ஒரு பள்ளிய பாடல். நன்றி அம்மா, இணைந்திருப்பு தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பொழுது
0: உங்களுக்கு
1: நன்றி அம்மா, நன்றி, நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய பொழுது மகிழ்ச்சியாய் உற்சாகமாக வழி போய் வாருங்கள். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம்.

0: இடம்பெற கொண்டிருப்பது உள்ளம் கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி இணைப்பிலே. அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் வணக்கம்.
1: வணக்கம் விஸ்வன், எப்படி இருங்க?
0: நல்லவா இருக்கிறோம். செல்வநாணியமா இருக்கும்போது நீங்க வந்தீங்க, இப்ப உங்களை எடுக்க முடியல.
1: கேட்டுக்கொண்டு இருந்தேன். நல்ல பழைய எல்லாம் இருந்தா அறிவுரைகள் சொல்லி இருந்தா பாடல்கள் வந்த மாதிரி, அதாவது இயற்கை சூழ்நிலை எல்லாத்தையுமே விளக்கம் கொடுத்த. மழை வருது, இந்த வெயில் வருது எல்லாம் காலநிலையே கூட ஒரு காலநிலை குறிப்பா சொல்லி இருந்தாமா.
0: ஆமா ஆமா, அது காலநிலை என்ன இப்ப இங்க பார்த்தோம்டா, ஏதோ நாங்கள் மே மாதத்துல இருக்கிறோம், ஆனா டிசம்பர் மாதத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வோட தான் இருக்கிறோம்.
1: என்னெல்லாம் முடிஞ்சு, ஸ்ப்ரிங் முடிஞ்சு, ஸ்னோ முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சது, இன்னும் ஒன்று சரியான ஒழுங்கா ஒன்று
0: எப்படியே மழை வேண்டு இருக்கு, அடுத்த விண்டர் வந்துடும் போல இருக்கு. என்ன இலங்கையிலையும் வந்து, இலங்கை இல்ல பல நாடுகளிலேயே வந்து பருவம் தவறி எல்லா இயற்கை அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்கள்ல. இந்தியாவில வந்து சுழல் காற்று அங்க இருந்தவர்களும் மேல தூக்கி கொண்டு போச்சுதான் வானத்திலே. என்ன கேள்விப்பட்டீங்களா? நேற்று நடந்த, நேற்று அங்க வீசிய புயல் காத்து, உத்தரப்பிரதேசத்துல வீசிய புயல் காத்து 50 மீட்டர் 100 மீட்டருக்கு மக்களை தூக்கி கொண்டு போயிருக்குது மேலே. என்ன அவர்கள் போய் மேலே இருந்து விழுந்தா அப்படி இருந்திருக்கும், பலருக்கு எலும்புகள் முறிவு அப்படி என்ற செய்தி எல்லாம் வருது. பல அழிவு எல்லா இடமும், அந்த இயற்கைங்கிறது வந்து கொந்தளிச்சா பேரழிவு தானே. அப்ப நமக்கு தெரிஞ்சது நம்ம நாடு, நம்ம நாட்டில் நம்ம அடிக்கடி கவனிச்சு கொண்டிருக்கிறபடியா, நம்ம நாட்டில் மட்டக்கப்பில் வெள்ளம், மலைநாட்டில் மண்சரிவு, யாழ்ப்பாணத்தில் மழை வெள்ளம், நேற்றில் வந்து ஸ்டான்லி வீதியில் வெள்ளம் 6 மாதிரியோ ஒழிச்சது. தெரிந்தானே உங்களுக்கு ஸ்டான்லி வீதி, நம்மட விம்சத்தியற்ற சந்தி அதெல்லாம் நேற்று வந்து வெள்ளம், வெள்ளம் ஓடக்கூடிய அளவில் வெள்ளம் ஓடி இருக்கு. இப்ப யாழ்ப்பாணத்துல அந்த வீதி தான் வந்து ராதாகிருஷ்ணன் பரபரப்பான வீதி. அந்த ரோட்டில்தான் எல்லா விதமான கடைகளும் பிரமாண்டமாக ஏற்கனவே உங்களுக்கு இருந்தது தெரிந்தானே. இப்ப அதெல்லாம் நவீன முறையில எல்லாம் வந்து திருத்தி எல்லா இடமும், எல்லா பொருட்களும், எலக்ட்ரானிக் பொருளா இருக்கட்டும், கட்டுமான பொருளா இருக்கட்டும், வீட்டுக்கு போடுற இந்த டைல்ஸா இருக்கட்டும், சீமெந்தா இருந்தாலும் என்ன இருந்தாலும், அந்த வெலிங்டன் சந்தியில இருந்து விஞ்சத்தியோட சந்திக்கிடையிலேயே அவ்வளவு கடையும் பிரமாண்டமா வந்து விட்டது. என்ன எல்லா பொருளும் அங்க கிடைக்குது. என்ன அதால வந்து வாகனங்கள் வந்து பயங்கர நெரிசலா இருக்கும், வாகனம் நிப்பாட்ட கடை கிடைக்காது அப்படி அந்த இடங்கள். என்ன
1: ஓ நேரில் என்ன எஸ் வி முருகே சொன்ன பெரிய களஞ்சியம் இருந்த பல சிறப்பு கடை உண்டு, பெரிய பாக்கு கடை எல்லாம் விரும்ப, ஆனா முஸ்லீம் மத்த இரும்பு கடையாட்டம்.
0: இப்ப இப்ப வந்து அந்த சிட்டி ஹாட்பிரியாசங்கிறது வந்து அது பிரபரியமானது. அதே மாதிரி பி கே ராஜரட்னம் என்று சொல்லி எலக்ட்ரானிக் பொருள் அந்த காலங்கள்ல, ஆமாம், அதுல அந்த அந்த அதெல்லாம் வந்து பிரமாண்டமாக அமைச்சு வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி பழைய முகவரியோடு உள்ள கடைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனா எல்லாம் வந்து புதிய முறையில வந்து, பழைய கடை முகவரியாக இருந்தாலும் புதிய முறையில வந்து அவர்கள் அதை வந்து, இப்ப காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் தானே எல்லாமே. அப்போ இப்ப பொருள் எல்லாம் வாங்கினா இப்ப நமக்கு சீவந்து வேணும், மண் வேணும், கல் வேணும், அல்லது என்ன பொருள்னாலும் அவர்களே உணர்ந்து அவன் காசை கட்டிட்டு போனா குழந்தை கடைக்கு விடுவார்கள். அந்த அளவுக்கு எல்லாம் வந்து விட்டது அந்த வசதி எல்லாம் வாங்க.
1: இந்த பி கே ராஜர் தெரியும், டிடிகே ஏஜென்டா இருந்த யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில இருப்பார், மோசம் போயிருப்பார் நினைக்கிறான். அந்த நேரம் நல்லா வயது போனவர், அவருடைய சவால தான் எலக்ட்ரானிக் சாமான எல்லாம் இருக்கு, ஒரு நிதான விலையில கொடுப்பார். அப்ப டிடிகேக்கு எதிராக அந்த நேரம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் வில்லியன் ரோடிங் கம்பெனி மெக்சலுக்கும் டிடிக்கும் தான் போட்டு யாழ்ப்பாணத்துல. எதுக்கு காரணம் என்னன்னா, டிடிக்கிற சின்ன ஒரு டிஃபெக்ட் வந்தது, மாறி காலத்துல டேப் எல்லாம் ஒட்டி கொள்ளும்.
0: என்ன
1: அப்ப இந்த அப்ப ரெக்கார்ட் பார்க்கிற எல்லாருக்கும் அதிகமா ரெக்கார்ட் பார் வச்சவே தெரியும். அதுமாதிரி டிடிகே கசட்ல இருந்து கொஞ்சம் பல ரெஸ்டோரன்ட் ரெக்கார்ட் பார்க்கலாம் விலகி கொண்டார்கள். மேக்சிமம் அதிலும் பார்க்க எங்களோட வில்லியன் ரெடிங் பஸ் நாங்க யாழ்ப்பாணத்து டிஸ்ட்ரிபியூட்டா இருந்த இடத்துல அந்த மெக்சல் கதத்துக்கு நல்ல மோசம், அதாவது ரேடியஸ்
0: பதிவுஸ்
1: அப்படி எல்லாரும் அதோட ஒரு மாத கடனும் கொடுப்பாரு. அந்த நேரம்
0: எங்களுக்கு அந்த நேரத்துல வந்து அந்த நம்பிக்கைன்றது எல்லாட்டும் இருந்தது என்ன, இப்ப வந்து ஒரு அந்த நம்பிக்கை வச்சுதான் வியாபாரமே நடந்தது
1: எல்லாருக்கும். ரேடியஸ் பதிமூணு காலமாயிட்டார், நீ விக்டர்ஸ் காலமாயிட்டார், விக்டரன் சந்திராளி காலமாயிட்டார், எல்லோருமே காலம் ஒரு நேரம் நான் சொல்றேன் 45 வருஷங்களுக்கு முன்பு.
0: இல்ல இப்ப அவர்களுக்கு எல்லாம் அந்த அந்த வயசு வந்து விட்டதான எல்லோருக்குமே, அந்த இயற்கை எழுதுகிற காலங்கள் வந்து விட்டது. என்னடா இப்ப நாங்கள் சின்னனா இருந்த காலங்களையே நீங்க சொல்றாக்கள், இப்ப எங்களுக்கு 70 தாண்டி இருக்கிற நாங்க எல்லாரும், ஆனா நீங்க சொல்றாக்கள் எல்லாரும் வந்து நாங்கள் 5 வயது 6 வயதுல 7 வயதுல இருந்த காலங்கள்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச முகவரிகள். ரேடியோஸ் பதியா இருக்கட்டும், நீங்கள் சொல்ற அத்தனை பேருமே என்ன மனுவல்ஸ் சொல்லி ஒரு ரேடியோ ரேடியோ கடை இதுகளெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த கடைகள்லாம் வந்து அவர்கள்லாம் அவருடைய வம்சாவளிகள் இப்போ அதில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மாசோன் என்று சொல்லி ஒரு ஒரு இஸ்லாமியர்களுடைய கடை தானே அது மாசோன், அதுக்கு இப்பொழுது ஏன் கொண்டிருக்கிறது
1: என்ன?
0: அது ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று, அது முந்தி இங்கே இருந்தது ராணி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது, இப்போ வந்து ஸ்டான் ரோட்ல வந்து விட்டது.
1: ரோட்ல இருந்த டோயோஸ் இஸ்லாமிய பண்ணிக்கூடு திருத்திரு போஜ் பட்டி சுவிக்கோட எல்லாம் இருந்தது. அவர்கள் முதலாளியும் எல்லாருக்கும் தொடர்புகள் இல்லாவிடையா சில நேரம் அவைகளுக்குள்ள காலமா இருக்கலாம். அந்த நேரம் 45 வயது அவைக்கு, அந்த நேரம் 40-45 வயது, எங்களுக்கு 35 வயது இருந்தது, எங்களுக்கு 35 வயது இருந்தது.
0: இப்ப வந்து அதான் நான் பார்த்தேன் நேற்று, நேற்று பார்த்தேன் அந்த வீதியில வந்து நம்ம ஊர்ல சொல்லுவார்கள் மண் போட்டா மண் போடாதன்னு சொல்லி, அந்த தங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கிற மாதிரி சென்னையில இந்த ஸ்டாலின் ரோட் வந்து அவ்வளவு கூட்டம் அலமோதி கொண்டிருக்குமே என்ன. நவீன முறையிலேயே அந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது, ஆனா அந்தந்த வங்கிகள் இருந்த இடங்கள்லாம் அப்படியே அதெல்லாம் இருக்கிறது
1: என்ன இருக்கிறது.
0: அது அதை நான் கவனிக்கவில்லை, ஆனால் அந்த ரெண்டு பக்கமுமே நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களுமே அங்க வாங்கக்கூடிய மிக பிரமாண்டமான கடைகள் இருக்கின்றன எல்லாமே. சொல்வாங்கல்ல அவ்வளவு பொருளுமே அங்கே வாங்கக்கூடிய மாதிரியான அப்படியான வசதி வந்து விட்டது என்ன.
1: கேட்பதுக்கு ஆசையத்தான் இருக்கிறது.
0: ஆமா அங்க மட்டும் இல்ல, உங்களோட பகுதியும் தான் அங்க வாரிப்பா பகுதி, அந்த சண்டிப்பா பகுதி, நாங்கள் அந்த அண்மையிலே உங்களது அத்தானுடைய நிதியிலே வந்து அந்த வீடு கட்டி கொடுக்க போனோம் தானே கைகளிக்கிறதுக்கு. அப்ப போய்க்குள்ள அப்ப நாங்க ஒரு 4-5 தடவை அந்த இடத்துக்கு போக வேண்டி வந்தது எங்களுக்கு ரெண்டா அந்த அந்த வேலைகள் பாக்குறதுக்காகவும் கைகளிப்பதற்காகவும். அப்ப போயிட்டு வரைக்குள்ள நான் வந்து நான் அந்த மானிப்பா வந்த உடனே உடனே உங்களோட ஞாபகம் தான் வேற மானிப்பா பிள்ளையார் கோயிலடி அந்தனியார் கோயிலடி எல்லாம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க மாட்டீர்கள் அவ்வளவு மாற்றம் என்ன. நீங்கள் மாற்றம் மட்டுமல்ல, நீங்க அந்த போனீங்கள் சொன்னா நீங்க வந்து அதை அது மானிப்பாதாரான்னு கண்டுபிடிக்க மாட்டீங்க அவ்வளவு தூரத்துக்கு மாற்றம். கூட்டம் அரமோதுகிற ஆலயம் அது அந்த கோயில் பிள்ளையார் கோயில் எல்லாம் வந்து எந்த நேரமே கூட்டம் அலைமோதிக்கும். அந்த காலங்கள்லயே வந்து எங்கட ஊர்ல எல்லாம் வந்து மானிப்பாய்க்கு வருவார்கள் ஆலயத்துக்கு என்ன. அதை விட வந்து அந்த அங்க இருக்கிற வைத்தியசாலை இருக்கிறது இல்லவா, மானிப்பாய் மெமோரியல் ஆஸ்பத்திரி இருக்கிறது இல்லவா, அந்த வைத்தியசாலையில வந்து பொறுப்பாளராக இருந்தவர் எங்களது வீட்டுக்கு 4வது வீடு சரவணையில பாலசிங்கம்மன் சொல்லி அவரும் அவரது பிள்ளைகளும் தான் அந்த வைத்தியசாலையை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காலத்துல. இப்ப அவர்களுடைய வீடு எல்லாம் அழிஞ்சு கிடக்கிறது, பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகள்ல பிள்ளைகள்ல பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் இருப்பார்கள் நினைக்கிறேன், எல்லாம் வெளிநாடுகள் இருப்பார்கள், யார் எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. அங்க வந்து அது ஒரு செல்வாளர் அந்த பெரிய பெரிய அந்த படித்த பரம்பரைன்னு சொல்வார்கள் இல்லவா, அதுல வந்து அவர் அவர் வைத்திய பாலசிங்கம் அவருடைய மகள் மருமக்கள் எல்லாருமே வைத்தியர்களாக இருந்தார்கள். ஆனால் மிகச்சிறப்பாக அது பணியாற்றினார்கள். மானிப்பா வைத்தியசாலையில் இருந்தது அங்கே, அது மட்டும் இல்லை இப்போ ஊருக்கு வந்தால் கூட யாருக்காவது பிரச்சனைன்னா உடனே வந்து பார்த்து, வீட்டை போனால் உடனே பார்த்து வைத்தியம் செய்கிற அந்தளவு மனிதாபிமானத்தோடு இருந்தார்கள் அவர்கள். என்ன அழிந்து போலித்தனங்கள் தான் இப்ப உலகத்துல வந்து அதிகமாக வந்து விட்டுக்கிறது. என்ன இப்படி போய்கொண்டிருக்கிறது,
1: நிறைய நேரம் காய்த்து விட்டேன்.
0: எல்லாம் மெல்ல மெல்ல இப்பதான் வர ஆரம்பிக்கிறார்கள். வரட்டும், இப்ப வராட்டா என்ன பாட்டுக்கு போட்டு கேட்டுருக்கிறது அருமையான பாடல்களே இல்லை. ஆனால் இந்த பாடல் கேட்கறது கொண்ட ஒரு பெரிய ஒரு குறிப்பிருக்கிறது எங்களது வானொலிக்கு, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், இந்தியாவிலே எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இந்த வானொலிக்கு வருவதில்லை. அவர்கள் அந்த நிகழ்ச்சி தொடங்கின உடனே அவ்வளோ பேர் அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். என்ன ஆனால் வானொலிக்கு அவர்கள் யாருமே வருவது கிடையாது. அப்படி கேட்கிறவர்களுக்காக பாட்டை போடுறது மட்டுமில்லை, நாங்களும் இந்த பழைய பாடல நிறைய பாட்டு போட்டோம். என்ன ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுகிறது, அந்த பாடல்கள் அப்படியான அற்புதமாக பழைய பாடல்களை போட்டு கேட்கிற எனக்கும் பொழுது போகணும் தானே ராதாகிருஷ்ணன். இப்ப ஒரு கடையை திறந்து போட்டு வியாபாரம் நடக்க இல்லை, நமக்கு லாபம் பெற இல்லை என்று கவலைப்படுற சூழ்நிலை இல்லை தானே. சும்மா ஓய்வில் இருக்கிற பொழுது நமக்கும் ஒரு பொழுது போறதுக்காக இல்லை, 2 மணித்தியாலம் முந்தி 3 மணித்தியாலம் இப்போதைக்கு 2 மணித்தியாலம் வாங்கி இருக்கிறேன். அதனுடைய மெல்ல மெல்ல இதுல இருந்து கேட்கிற பொழுது எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. வந்தாக மகிழ்ச்சியாக பேசிட்டு போக போறோம், அவ்வளவுதானே. என்ன மகிழ்ச்சியாக அப்படியே கழித்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதானே.
1: என்ன இருக்குன்னு இருக்காண்டு அது வேற ஒரு கூட்டம் தெரியுது, புரியுமா? எல்லாம் அறியாதவர்கள். நெட்டி வருவோம் சின்ன கதைங்க. ஒரு கடைக்கு போனேன், ஸ்டாவரோட கடைக்கு, ஒரு உடுப்பண்டு மாத்துறது சீமாத்துறதுக்கு. அந்த கடைக்குள்ள போனோன்னா அருமையா தமிழ்நாட்டுதான் தமிழ் கடை நடக்கிறாரு, 95% பார்த்துட்டு ஒரு படம் ஒன்று இருந்தது பார்த்தா எனக்கு தக்காண்டி 25 ஜெயதுர்கா காரியத்திலே அவர் ஒரு ட்ரஸ்டில மெம்பர் இருந்தவர்,
0: நாராயண
1: சாமி. இப்ப பார்த்தேன்னா நான் தக்கிரனோட காலில் இருந்தாலே நான் மருமன் காலெல்லாம் போனேன். அப்ப மருமனும் பார்த்தா இந்த பத்ராது பக்கத்துல சிலையும் இருந்தது, அடுத்த சிலை இருந்தது. அது அவளுக்கு சின்ன கடைக்குல அந்த படம் சுவாமி படம் இல்ல,
0: அடுத்த
1: படமும் அவருக்கு சிலையும் இருந்தது. அண்ணா இது யாரும் உங்களுக்கு தெரியுமோன்னு
0: கேட்டார்.
1: இவர் தான் என்னுடைய இனிய நண்பர்ன்னு
0: சொன்னார்.
1: எனக்கு தலைவர் ஐயா அம்மா படமும் அதை சாமி படத்தவும் இனிய நண்பர்ன்னு சொன்ன நாராயணசாமி எனக்கு தெரியும். எப்ப உங்களுக்கு இங்க இருந்தீங்க? நான் என்ன விசாக்கா ஜேது காலத்துல இவர் ட்ரஸ்டியா இருந்தவர், அந்த நேரம் ஒரு வாலண்டியர்ஸ் வேலையை போறனா 25 பேரும் பேர் இல்லை அருமையான. அவருக்கு என்ன நடந்து சொல்லுங்க, ஒரு நாள் இரவு போய் வீட்டை போய் தன் மேனேஜர் காஃபி வண்டி குடிச்சு படுத்திருக்காரு. ஐயப்பன மேனர் அப்படின்பா ஆனதும் இல்லை, அது ஒன்றும் சரி ஆடவே
0: பாருங்க.
1: அப்ப இதுதான் எங்கட வாழ்க்கைய இப்ப ஓடிக்கொண்டிருக்கு.
0: அவ்வளவுதான்
1: இருக்கும் பெருது வயது போ
0: இருக்கு மட்டும்
1: நீயா நானாண்டர்
0: இருக்கு மட்டும் நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதை செய்து கொண்டு நல்லதை நினைத்துக் கொண்டு அப்படியே போய்கொண்டு இருப்போம். என்ன நன்றி. அப்ப இன்னைக்கு என்ன என்ன பாடல் கேப்பம் ராதாகிருஷ்ணன்? என்ன பாடல் கேப்பம்?
1: வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று போடுங்க, பாட்டு போடுறோம், நல்ல ஒரு பாடல் இருக்கு.
0: வாழ்ந்து பார்க்க வேண்டும், அருமையான ஒரு பழைய பாடல். அப்ப இன்றைக்கு அருமையான பழைய பாடல் வரிசையில இந்த பாடலையும் கேட்போம். எப்படி இருக்கிறார் வேறப்பள்ளியில நிலமா இருக்கிறார்களா எல்லோரும்?
1: ஓ இருக்கிறார், இன்னும் விரும்பவில்லை, இன்னும் மிக விரைவில் அழைப்பு வரும்
0: இன்னைக்கு. சரி, நல்லது ராதாகிருஷ்ணன், சிறப்பித்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்களுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துடன் விடுகிறேன். இன்னும்
0: காலம் இருக்கிறது பாருங்க, இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் போட்டும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் பெற்ற இன்பம் வையகம் பருகுங்கிற மாதிரி நான் பெற்ற இன்பம் நீங்கள் தான் பொறுங்க, எங்க பொறுங்க, இன்னும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் போகட்டும், இப்பதானே ஒரு வயது தாண்டி இருக்கிறார், வரட்டும். நன்றி அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன், இன்றைய பொழுது மகிழ்ச்சியாய் உற்சாகம் அமையட்டும், மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். செல்வராணி அம்மா கேட்ட பாடல் காற்றல் வருகிறது. எல்லோரும் உன்னை நல்லவன் என்று சொல்லி எல்லோரும் என்ன கட்டுவன்னு சொல்லி இருக்கிறாங்க, நாதன் சொல்ற மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி அருமையான ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடலை கேட்போம், இது செல்வராணி அம்மாவின் விருப்பத்தில் ஒலிக்கின்ற பாடல் காற்றலையில்.

0: அன்புக்குரிய செல்வராணி அம்மா, கனடா டொரண்டோவிலிருந்து விரும்பி கேட்ட பாடல். அம்மா ஒரு ஆசிரியை, ஓய்வு பெற்ற யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்றவர். ஒரு பொருத்தமான பாடலை கேட்டிருந்தார். அது மட்டுமில்லை, அந்த பாடல் எனக்கண்டு ஒரு சொல்லியிருந்தார். அம்மாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அற்புதமான ஒரு பாடல். இந்த வேளை இணைப்பில் இருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
1: நான் அமுதவல்லி, மலேசியாவிலிருந்து இப்ப பேசுறேன்.
0: வணக்கம் அமுதவல்லி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆத்துக்காரர் எப்படி இருக்கிறாரு?
1: நல்லமாக இருக்கிறோம் ஐயா. அவரும் நலமாக இருக்கின்றார். நீங்க பேசுவதை அவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்.
0: இப்ப எத்தனை மணி இப்ப உங்களுக்கு அங்க மலேசியாவில?
1: இப்ப வந்து நேரம் வந்து ஒரு 6:40 ஆயிடுச்சு ஐயா. 6:40
0: 6:40 அப்ப மாலை நேரத்துல இருக்கிறீங்க இப்ப,
1: அப்படித்தானே?
0: 7:11 மணிக்கு அப்ப இரவு சாப்பாடு?
1: சாப்பாடு 8 மணிக்கு மேலதான்.
0: ஆ சரி சரி.
1: இரவு 8 மணிக்கு பிறகுதான் சாப்பாடு. நாம கொஞ்சம் தாழ்த்தி தான் சாப்பிடுவோம். ஒரு 8 மணிக்கு மேலதான் சாப்பாடு சாப்பிடுறது.
0: அப்ப என்ன என்ன செய்து கொண்டிருக்கீங்க இப்ப?
1: இன்னைக்கு வந்து நானு மகள் வீட்டுக்கு வந்திருக்கின்றேன். இங்க பக்கத்துல நான் இருக்கிறது கோலாலம்பூர்ல.
0: ஆனா
1: இப்பொழுது நான் மகள் வீட்டுல சிறம்பான் கிட்ட வந்து இருக்கின்றேன். சிறம்பான்ல இருந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்
0: இப்போ. சிறம்பான் வந்து எவ்வளவு தூரம் கோலாலம்பூருக்கும் சிறம்பானுக்கும் எவ்வளவு தூரம்?
1: கோலாலம்பூர்ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்.
0: சரி சரி. அப்ப அப்படியே தங்கி விடுவீர்களா, அல்லது சனிக்கிழமை வீட்டுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு தெரிஞ்சு விடுவீர்களா?
1: இல்ல, இன்னைக்கு புறப்பட்டுருவோம் ஐயா. நாளைக்கு நமக்கு வேற அலுவல் இருக்கு, அதனால இன்னைக்கு புறப்பட்டு விடுவோம். பேர பிள்ளைகளை பார்க்கலாம் என்று வந்தோம். சோ அவர்களை பார்த்து விட்டு பக்கத்தில் தான் இருக்கிறார்கள், அதனால பார்த்து விட்டு நாங்கள் இன்றே புறப்பட்டு விடுவோம்.
0: சரி, பேர பிள்ளைகளை வந்து நாம தான் பாக்கணுமா, அல்லது நம்மள பேர பிள்ளைகள் பார்க்க மாட்டார்களா? இரண்டு நாளெல்லாம் வந்து பேர பிள்ளைய பாக்கணும்னா சூழலுக்கு செல்ல வாண்டி கிடக்கிறது.
1: என்ன செய்யறது ஐயா, அவங்களுடைய வேலையின் பழு அப்படி இருக்கிறது.
0: ஏன்னா
1: மகள் வந்து மருத்துவராக இருக்காரு, மருமகனும் மருத்துவராக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்கிற இந்த ஓய்வு வந்து இந்த சனி ஞாயிறு தான். அப்பவும் அவங்க வந்து நம்மள பாக்கணும்னு சொன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமா இருக்கு.
0: பேர பிள்ளைகளை
1: வந்து அவங்க அதுவும் பேர பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைகள் வேற, ஒருவருக்கு 2 வயசு, ஒருத்தருக்கு 7 வயது. அதனால நாம வந்து பாத்துட்டு போவோம் அப்படின்னு வந்தோம் நாங்க.
0: சரி, அப்ப கூட பொழுதுபோக்கெல்லாம் என்ன?
1: என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா இப்பொழுதுக்கு வந்து நானு நிறைய வந்து வாசிக்கிறது உண்டு. ஆனாலும் எனக்கு வந்து இந்த சுடோக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். சுடோக்கு அது வந்து இந்த கணிதம் அல்லவா, ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு
0: எண்களை,
1: அந்த எண்களை நிரப்புவது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விளையாட்டு. அப்போ ஓய்வு இருக்கும் போதெல்லாம் வந்து மற்ற விஷயங்களை படிப்பதை தவிர்த்து இந்த எண்கள் விளையாட்டுலயும் நான் அதிகமாக என்னுடைய நேரத்தை செலவிடுவேன்.
0: ஆமா, உங்களோட பணிக்காலத்துல என்ன பணி செய்து கொண்டிருந்தீர்கள்?
1: நான் பணிக்காலத்துல வந்து நான் வந்து இடைநிலை பள்ளியில ஆசிரியராக இருந்தேன். ஆரம்பத்துல வந்து ஆரம்ப பள்ளியில வந்து ஆசிரியராக ஒரு 20 ஆண்டு காலம்
0: பணியாற்றினேன்.
1: அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 18 ஆண்டு காலம் வந்து இடைநிலை பள்ளியில ஆசிரியராக
0: பணியாற்றினேன்.
1: 2018 நான் ஓய்வு பெற்று விட்டேன். இப்பொழுது ஓய்வாகத்தான் இருக்கிறேன். இருப்பினும் அங்கங்கே வந்து இப்போ கூப்பிட்டாங்கன்னா, அடிச்சாங்கன்னா, இப்ப ஆசிரியர் பற்றாக்குறையா இருக்கு, அப்படி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நான் போய் அங்க உதவி செய்ய தயாரா இருக்கேன். சில சமயங்கள்ல உதவி செய்துகிட்டு தான் இருக்கிறேன் இப்பொழுதும். அடுத்து அதை தவிர்த்து என்னுடைய பாடம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் யூனிவர்சிட்டியில வந்து என்னுடைய மேஜர் பாடம் வந்து இந்த மலேசிய நாட்டினுடைய தேசிய மொழி, அது மலாய் மொழின்னு சொல்லுவோம். அதுலதான் என்னுடைய பட்டப்படிப்பு. இருந்தாலும் வந்து நம்முடைய தாய்மொழியை நான் விட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தாய்மொழியையும் தொடர்ந்து படிச்சு கொடுத்துட்டு வரேன். தமிழ் மொழியும் தொடர்ந்து படிவம் முதலாம் ஆண்டு தொடங்கி படிவம் 5 வரைக்கும் கூட இந்த தாய்மொழியை வந்து ஒரு பாடமா மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அதனால இப்பொழுதும் அந்த தாய்மொழி ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது எனக்கு அழைப்பு வரும். அப்போ வந்து நீங்க அந்த அப்போ வந்து வகுப்பு நடத்துங்க அப்படின்னு கேட்டுக்கொள்வாங்க. அப்ப இப்பவும் போய் அதை அதை செய்து கொண்டிருக்கிறேன்.
0: மாணவர் வரத்து குறைவாக இருக்கிறதால மூடுறாங்களா, அல்லது உங்களை போன்ற ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை அதுக்காக மூடுறாங்களா?
1: இப்ப இங்க மலேசிய நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா ஐயா, ஆரம்ப காலத்துல தோட்டப்புறங்கள்ல அங்கங்கே வந்து நிறைய தமிழ் பள்ளிகளை நிறுவினாங்க. 1924 இந்த லேபர் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு எல்லா தோட்டங்கள்லயும் தமிழ் பள்ளிகளை நிறுவினாங்க. அப்ப நம்முடைய இந்தியர்கள் வந்து அதிகமா தோட்டங்கள்ல வந்து வேலை செய்ததுனால ரப்பர் தோட்டங்கள்ல இருந்தாங்க இல்லையா, ஆகையினால அவங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த தமிழ் பள்ளிக்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த இப்ப ரப்பர் தோட்டங்கள்ல இருந்து நிறைய தமிழர்கள் வெளியாயிட்டாங்க. இப்ப எல்லாம் வந்து ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக வெளிநாட்டவர் தான் வேலை செய்யறாங்க. வங்காள தேசிகள், மியான்மர்காரர்கள், இவர்கள் தான் வந்து இப்ப தோட்டப்புறங்கள் அதிகமா வேலை செய்யறாங்க, இந்தோனேஷியர்கள்லாம். அதனால அந்த பள்ளிகள்ல வந்து மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போகுது. பட்டணங்கள்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. உதாரணமா காஜாங் வட்டாரத்துல ஒரு பள்ளி இருக்கு இல்லையா, அங்க வந்து ஏறக்குறைய ஒரு 1200 மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த பள்ளியில.
0: பெரிய
1: பெரிய பள்ளி, 1200 மாணவர்கள். நம்ம பக்கத்திலே இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது, அதுவும் வந்து அந்த காஜாங் பள்ளியிலிருந்து இந்த பள்ளிக்கு ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அந்த பள்ளியிலும் ஏறக்குறைய ஒரு 400 மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்ப இந்த அதாவது இப்ப வந்து தோட்டப்புறங்களை விட்டு வீடமைப்புகளுக்கு எல்லாம் புலம்பெயர்ந்து எல்லாம் மாறி வந்துட்டாங்க இல்லையா, அந்த இடங்கள்ல மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனா இந்த தோட்டப்புறங்கள்ல தோட்டப்புறங்கள்ல மாணவர் எண்ணிக்கை குறைந்து போயிடுச்சு, அது ஒரு காரணம். இரண்டாவது, இப்பொழுது பாத்தீங்கன்னா காலகட்டத்துல நிறைய பெற்றோர்கள் வந்து அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது கிடையாது.
0: ஆமா,
1: குடும்பத்துல இப்போ ஒரு கணவன் மனைவி இருந்தா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற அளவுல போய்கிட்டு இருக்கோம் இல்லையா.
0: அதனால
1: நிறைய முன்பெல்லாம் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள்லாம் ஒரு குடும்பத்துல சர்வசாதாரணமா இருப்பாங்க.
0: 13-14 பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: உண்மை உண்மை. இப்பொழுதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல 2 குழந்தைகளுக்கு மேல ரொம்ப அரிதா இருக்கு. அதனால எண்ணிக்கையும் குறைஞ்சு விட்டது.
0: சில பேர் பிள்ளைகளே வேணான்னு சொல்லிக்கிறாங்க. என்ன
1: மிக குறைந்து விட்டதுனால அதுவும் ஒரு காரணம் தான். இப்ப மாணவர் எண்ணிக்கை குறைந்து போவதற்கு அதுவும் ஒரு காரணம் தான். சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமா தோட்டப்புறங்கள்ல உள்ள பள்ளிகள்ல தான் வந்து மாணவர் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டதுனால அந்த பள்ளிகளை வந்து, ஏன்னா இப்ப ஒரு சில பள்ளிகள்ல 2 மாணவர்கள் ஆனா 3 ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க. 3 அல்லது 4 ஆசிரியர்கள். ஆமா, மாணவர்களை விட ஆசிரியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு இழப்பு தானே.
0: ஆமா ஆமா.
1: அப்படியே ஒரு இழப்பு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும், 4 ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும், ஆனா படிக்கிற மாணவர்கள் 20 தான். அப்ப மற்ற செலவுகள் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுக்காக சிலது வந்து என்ன செய்யறாங்க, இப்ப கூட்டு பள்ளிகளாக மாற்றி கொண்டிருக்காங்க. சில பள்ளிகளை இணைத்து அதை ஒன்றாக இணைத்து கூட்டு பள்ளிகள் மாதிரி இணைத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லது அந்த ஒரு மாணவருக்காக அந்த பள்ளியை வந்து மூட வேண்டிய கட்டாய நிலையிலும் சில பள்ளிக்கூடங்கள் இப்போது அந்த மாதிரி சூழல் தான் இங்க உருவாகிட்டு
0: இருக்கு. பள்ளிகள்
1: தான்,
0: ஆமா, அநேகமான தமிழ் பாடத்தர்கள் மூடப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார்கள். அப்படித்தானே? என்ன
1: அந்த மாதிரி? ஆனா இன்னமும் வந்து 528 தமிழ் பள்ளிகள் மலேசியாவில இயங்கிக்கிட்டு இருக்குது ஐயா.
0: பெருந்தொகை தான். ஆமா,
1: 528 தமிழ் பள்ளிகள் மலேசியாவில இயங்கிட்டு இருக்கு. அதுவும் சிலாங்கூர் மாநிலத்துல அதிகமான 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள். அதற்கு அடுத்து பேராக் மாநிலம், இது மாநில வாரியாக சொல்றேன் நானு.
0: ஆமா,
1: பேராக் மாநிலத்திலயும் கொஞ்சம் அதிகமான மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும், ஆனா இப்ப மலாய்க்காரர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கிளந்தான் திரங்கானு மாநிலங்கள்ல, திரங்கானுல பள்ளியே இல்ல, தமிழ் பள்ளியே கிடையாது. கிளந்தான்ல ஒரே ஒரு தமிழ் பள்ளி. அதே மாதிரி ஸ்பெர்லிஸ் என்ற மாநிலத்திலே ஒரே ஒரு தமிழ் பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மற்ற மாநிலங்கள்ல கணிசமான பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்ப நான் சொன்னது போல இந்த தோட்டப்புறங்கள்ல உள்ள பள்ளிகள் தான் இப்பொழுது அந்த மூடும் கட்டாயத்திலையும் அபாயத்திலையும் இருக்கிறது. ஆனாலும் சில தலைமை ஆசிரியர்கள் முன்னெடுப்பின் காரணமாக சில மாணவர்களை போய் அவர்கள் தேடி பிடித்து அந்த பள்ளியை வந்து எப்படியாவது மூடாமல் அதை தற்காக்க வேண்டும் அப்படின்னு நிறைய தலைமை ஆசிரியர்கள் முன்னெடுத்து சில பள்ளிகளுக்கு மாணவர்களை வந்து அதிகரிக்க செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
0: இல்ல இல்ல, அது முடிந்த அளவுக்கு மொழியை மொழிய ஆர்வம் உள்ளவர்கள் வந்து கண்டிப்பாக அதை செய்வார்கள்.
1: ஆமா, நிறைய செய்துட்டு இருக்காங்க. நம்ம நம்ம ஆட்கள் வந்து மலேசியாவில வந்து நிறைய பேரு மீண்டும் புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கே திரும்பிட்டாங்க ஐயா, நிறைய பேரு. முதலாம் உலக போர் சமயத்துல, இரண்டாம் உலக போர் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஜப்பானிய ஆட்சி காலத்துல ரொம்பவும் நாங்கெல்லாம் இங்க தவித்து போய் விட்டதுனால அவங்க எல்லாம் வந்து செத்தாலும் ஊர் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நிறைய பேர் மீண்டும் இந்தியாவுக்கே திரும்பிட்டாங்க. அதனாலதான் இந்த நாட்டுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் வந்து 6.4% மக்கள் தொகையில நாங்கள் 6.4% தான் இருக்கின்றோம். ஆகையினால நிறைய இந்த மாதிரி, அதாவது நம்முடைய மக்கள், இந்திய மக்களுடைய எண்ணிக்கை இங்க கணிசமாக குறைந்ததற்கு பல காரணங்கள் இங்க இருக்கின்றன. அதுல ஒன்று வந்து நான் சொன்னது போல முதல் உலகம் உலக போர், முதலாம் உலக போர், இரண்டாவது உலக போர், அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது உலக போருக்கு பிறகு நாட்டு சுதந்திரம் பெற்றது அல்லவா. சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த தோட்டங்களை வழிநடத்திய அந்த நிர்வாகிகள், அவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள்.
0: ஆமாம்.
1: அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இந்த தோட்டங்களை எல்லாம் விற்று விட்டு அவங்க நாட்டுக்கே திரும்ப புறப்பட்டு போயிட்டாங்க. வேலை செய்த தமிழர் தொழிலாளர்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க. ரொம்ப தோட்டம்லாம் சீனர்கள் வந்து அந்த தோட்டத்தை வாங்கினாங்க. ஆனா அவங்க ஒரு பெரிய பெரிய தோட்டம், 2,000 ஏக்கர் 3,000 ஏக்கர் தோட்டங்கள்லாம் ஒருத்தரால வாங்க முடியாம போய் அவங்க வந்து தோட்டத்தை துண்டு துண்டாக, அதை துண்டாடல் சொன்னோம், தோட்ட துண்டாடல். அப்படி செய்த காலகட்டத்துல நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு எல்லாம் இழந்து போயிட்டாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலயும் நிறைய பேர் வந்து திரும்ப மீண்டும் இந்தியாவுக்கு வந்து புறப்பட்டு போய்விட்டார்கள். கப்பல் கப்பலாக ஆட்கள் ஏறி சென்றதெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கிறது.
0: கப்பல் கப்பலாக வந்தார்கள், கடைசியாக கப்பல் கப்பலாக ஏறி போய்விட்டார்கள் என்ன.
1: ஆமா, அப்ப எல்லாம் வந்து அந்த ரெஜுலா கப்பல், அப்புறம் சிதம்பரம் கப்பல், இதெல்லாம் வந்து பயன்பாட்டுல இருந்ததுல அந்த கப்பல்கள் ஏறி நிறைய பேர் புறப்பட்டு போய்விட்டார்கள், இந்தியாவுக்கே திரும்பவும் போய்விட்டார்கள். அதனால மலேசியாவில ஆரம்பத்துல இருந்த மக்கள் தொகையில வெகுவாக நாங்க குறைந்து விட்டோம். இந்திய மக்களின் தொகை வந்து மெகுவாக குறைந்து விட்டது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப கணிசமான வகையில குறைந்து கொண்டுதான் வருகின்றது. ஆண்டுக்காண்டு எண்ணிக்கை ஏறக்குறைய ஒரு ஒரு விழுக்காடு குறைஞ்சுகிட்டு தான் இருக்குது. அது வந்து பல காரணங்கள், நம்ம முன்பு சொன்னது போல இந்த பிறப்பு விகிதமும் குறைந்ததுனால மாணவர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும்.
0: அதே மாதிரி என்ன ஒரு என்ன விஷயம், நாங்க இப்ப நான் வந்த பொழுது பார்த்தேன், பல இடங்கள்ல வந்து இந்த தெளிப்பலை எங்கிற இடம் இருக்கு இல்ல, அங்க நாம அந்த விழாக்கு நடக்கிற அந்த ஆலயம் அந்த பக்கத்துல நான் பார்த்த பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்து தமிழருடைய பிள்ளைகளை, தமிழ் பிள்ளைகளை வந்து அதிக அளவு ஆங்கிலம் பேசினத்தை காணக்கூடியதாக இருந்தது என்ன.
1: இந்தியாவில இருந்து, அதாவது தென்னிந்தியாவில இருந்தும் நிறைய பேர் இங்க மலேசியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்தார்கள். முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா இது போன்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து புலம்பெயர்ந்து வந்தார்கள். அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்தும் நிறைய தமிழர்கள் இங்க புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். அது வந்து வெள்ளைக்காரர்கள் ஆட்சியின் கீழ, ஏன்னா சிலோனுமே வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ தானே இருந்தது.
0: ஆமா,
1: ஆகினால ஆமாம், அவர்கள் வந்து இங்க வந்து அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய பேர் இங்க கொண்டு வந்து அவர்களை வந்து தோட்டப்புறங்கள்ல நிர்வாகிகளாகவோ அல்லது இந்த ரயில்வேல அல்லது டெலிகாம்ஸ்ல போஸ்ட்கள்ல இது போன்ற துறைகள்ல அவர்கள் வந்து ஒரு சில முக்கிய பதவிகள்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க வெள்ளைக்காரர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் கல்வி கற்றவர்களாகத்தான் இங்க கொண்டு வந்தார்கள்.
0: ஆமா, எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் வந்து என்ன சொன்னா, இந்தியாவில இருந்து வந்தவர்கள் எல்லாரும் வந்து இந்த கூலி வேலைகளாக இருந்தார்கள் என்று சொல்லியும், யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களை, ஆமா அவர்களை நிர்வாகம் செய்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னார். நீங்க சொல்லலாம் சரி. ஆமா,
1: அவர்களை நிர்வகிக்கவே வந்து யாழ்ப்பாணத்திலிருந்தும் மற்றபடி கேரளாவிலிருந்தும் சில கற்றவர்களை வந்து கொண்டு வந்தாங்க. கேரளாவிலிருந்து வந்தவங்க கூட கூலி தொழிலாளர்கள் ரொம்ப பேர் கிடையாது. நிறைய பேர் இங்க வந்தவங்க வந்து இந்த தொழிலாளர்களை வழிநடத்துவதற்காக வந்தவர்கள் தான் அவர்களும். அதனால இந்த இப்ப இங்க மலேசியாவில பாத்தீங்கன்றால் இப்ப இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னால் கூலி தொழிலாளர்களாக வந்தவர்கள் அதிகமாக தமிழர்களும் தெலுங்கர்களும் தான். மற்ற மாநிலங்களுமே வந்திருக்காங்க. இப்ப குர்கா வந்திருக்காங்க மலேசியாவுக்கு. இன்னமும் மலேசியாவில அதிகமான குர்காக்கள் இருக்காங்க. அவங்க வந்து பாதுகாப்பு துறையில, அதாவது இப்ப இந்த என்ன சொல்றது, இப்ப வீடமைப்பு திட்டங்கள்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அவங்க அந்த கூடம் அமைத்து அவங்கள வந்து காவல்துறையில வச்சிருக்காங்க. காவல்னா காவலாளி
0: வீடமைப்புல. இதே நிலைமைதான் வந்து அமுதவல்லி அங்க தென்னாப்பிரிக்காவுக்கு நான் போன பொழுது பார்த்தேன், அங்கும் இதே நிலைதான். நீங்க சொல்ற அதே நிலைதான் தென்னாப்பிரிக்காவிலும் தமிழர்கள் வந்தார்கள், எல்லா மொழி பேசுபவர்களும் பங்காளிகள் இருக்கிறார்கள், தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், ஹிந்திக்காரர்கள் இருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில வந்து பரவலாக பார்க்க முடியும், ஒரு ஒரு இந்தியாவே பார்க்க முடியும் அங்க என்ன.
1: அதேதான், நீங்க மலேசியாவிலும் வந்தீர்கள் இங்க நம்ம வந்து பஞ்சாபிகளையும் பார்க்கலாம் இங்க, அப்புறம் வட இந்தியர்களையும் பார்க்கலாம். அவங்க எல்லாம் வியாபாரத்துல அதிகமா ஈடுபட்டு இருப்பாங்க, வட இந்தியர்கள் அதிகமாக வியாபாரத்துறையில இருப்பாங்க. மற்றபடி பஞ்சாபிகள் வந்து இங்க நிறைய நல்ல ஒரு வளம் பெற்ற ஒரு சமுதாயமாக இங்க இருக்கிறார்கள் பஞ்சாபிகள். அதுக்கடுத்து இன்னும் மற்ற மாநிலங்களும் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இங்க மலேசியாவில பஞ்சாபிகளாக இருக்கட்டும், ஒரிசாவில இருந்து வந்தவர்களாக இருக்கட்டும், இல்லது ஆந்திராவில இருந்து வந்த அனைவருமே தமிழ் நன்றாக பேசுவார்கள். வட இந்தியர்கள் கூட இங்க அதிகமாக, ஏன்னா இங்க தமிழர்கள் தானே
0: அதிகமாக,
1: அந்த தமிழ் ஆகையினால அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தமிழை வந்து சரளமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக பஞ்சாபிகள் எல்லாம் சிறப்பாக தமிழ் பேசுவார்கள் இங்க. நல்ல தமிழ், நல்ல தமிழ், தமிழை வந்து நன்றாக பேசி. இப்ப தெலுங்கர்கள் எல்லாம் அவர்கள் தோட்டப்புறங்கள்ல வசித்ததுனால அவர்கள் பிள்ளைகளையும் தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு தான்
0: அனுப்பினாங்க.
1: தமிழ் படிக்க அவர்களை படிக்க அனுப்பினார்கள். இன்று பார்த்தீர்கள் என்றால் ஆசிரியர் தொழில தமிழ் ஆசிரியர்களாக அதிகமான தெலுங்கர்கள், மலையாளிகள், தமிழர்களை தவிர்த்து மலையாளிகளும் நிறைய தமிழ் பள்ளியில ஆசிரியர்களாக பணியாற்றுறாங்க.
0: தமிழ் ஆசிரியர்களாக போய்
1: ஆசிரியர்கள். ஆரம்ப பள்ளிகள் தமிழ் பள்ளிகள் தானே, அங்க வந்து போதனா முறை தமிழ்ல தானே நடக்குது அங்க. ஆகையினால நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இங்க வந்து பள்ளியில, இந்த 528 பள்ளிகள் நான் குறிப்பிட்டேன் அல்லவா, அங்க வந்து நிறைய தமிழ் ஆசிரியர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுதும் வந்து அரசாங்க தொழில் அப்படின்னு மலேசியாவில் எடுத்துக்கொண்டா அதிகமான நமக்கு வாய்ப்பு கொடுப்பது இந்த தமிழ் பள்ளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
0: நல்லது, நல்ல அருமையான விடயங்கள்.
1: வேலை வாய்ப்பு.
0: அப்ப எத்தனை நாட்டுக்கு போயிருக்கீங்க இது வரைக்கும்?
1: ஓ நானா?
0: ஆமா,
1: இப்போ சவுத் ஆப்பிரிக்காவும் போயிருக்கோம் ஐயா, சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கோம், மொரிஷியஸ் போயிருக்கோம். அப்புறம் வந்து இப்ப கடந்த ஆண்டு வந்து நான் லண்டனுக்கு போயிட்டு வந்தேன், அப்புறம் ஸ்காட்லாந்து போனோம், இப்ப சமீபத்துல வந்து வியட்நாமுக்கு போயிட்டு வந்தோம். இப்ப சமீபத்துல வியட்நாம் போயிட்டு வந்தோம். அப்புறம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஒரு சில நாடுகளுக்கு எல்லாம் பிரயாணம் செய்திருக்கேன். மலேசியா, இங்க ஆசியான் நாடுகளை தவிர்த்து மற்ற சில நாடுகளுக்கும் போயிருக்கேன். அதுல வந்து என்னுடைய மூத்த மகள் வந்து ரஷ்யாவில யுக்ரைன்ல வந்து மருத்துவம் படித்தார்கள். அவர்களுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அங்க நான் போனேன். ஆனா இப்பொழுது அது வந்து சிம்ப்ரோஃபால் அப்படிங்கிற ஒரு இடம், அது வந்து இப்பொழுது ரஷ்யாவுடைய ஆட்சியின் கீழே வந்துருச்சு. அந்த இடம் நான் போகும்பொழுது அது வந்து யுக்ரைனுடைய ஆட்சியின் கீழே இருந்தது, ரஷ்யாவின் ஆட்சியின்
0: கீழே. இப்ப போர்ல வந்து வில்லங்கம் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ன?
1: இந்தியாவுக்கு பல முறை போயிருக்கேன் ஐயா. இந்தியாவுக்கு வந்து டெல்லிக்கு, அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சில இடங்களுக்கு போயிருக்கேன். காஷ்மீருக்கு போயிருக்கோம், காஷ்மீருக்கு போயிருக்கோம். பிறகு வந்து தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு பல தடவை போயாச்சு. அப்புறம் மேற்கு வங்கம் போயிருக்கோம். அப்புறம் வந்து மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கேன் நான், டெல்லி, அதாவது புனே, பாம்பே, அந்த அது போன்ற இடங்களுக்கு போயிருக்கேன். பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன, வாய்ப்பு இருந்தால் திரும்பவும் திரும்பவும் போலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது.
0: அப்ப இலங்கைக்கு இன்னும் செல்லவில்லை
1: மே
0: ஜூன் மாதம். ஆமாம்,
1: அப்பொழுது வந்து அங்கெல்லாம், அதாவது ஜாஃப்னாவுக்கு போகிறதுக்கு, யாழ்ப்பாணத்துக்கு போவதற்கு ரொம்பவும் தடையா இருந்தது அந்த காலகட்டத்துல. அந்த யார் இவங்களுடைய ஆமியோடைய அனுமதியோட தான் அங்க நாங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது. அது மூலமா அப்படிதான் நாங்க போனோம். ரொம்பவும் கெடுபடியான ஒரு காலம் இருந்தாலும் போயிட்டு போயிட்டு வர ஒரு வாய்ப்பு இருந்தது. எங்க பார்த்தாலும் இந்த ஆமியை வந்து நிறுத்தி வைத்திருந்தாங்க. ஒரு ஒரு கூச்சம், ஒரு
0: பயமான
1: அந்த போருனுடைய அந்த அந்த பயங்கரத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது எனக்கு.
0: அப்ப எங்க எங்கெல்லாம் போறீங்க யாழ்ப்பாணத்துல? யாழ்ப்பாணத்துல எங்கெங்கெல்லாம் போனீங்க?
1: யாழ்ப்பாணத்துல வந்து எனக்கு ஞாபகம் இல்லையா, அந்த யாழ்ப்பாணம் அதாவது அந்த பட்டணத்துக்கு யாழ்ப்பாண டவுனுக்கு போயிருந்தோம். பிறகு வந்து ஒரு ஒரு கிராமத்துக்கு போய் அங்க ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு 3-4 தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மற்றபடி இங்க கண்டி, நுவரேலியா இது போன்ற இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். அப்புறம் கொழும்பு, கொழும்புல வந்து வெள்ளவத்தையில தங்கி இருந்தோம். வெள்ளவத்தைங்கிற இடத்துலதான் தங்கி இருந்தோம். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவங்களுடைய உணவு.
0: ஆமா,
1: யாழ்ப்பாண உணவை நான் ரொம்பவும் ரசித்து ருசித்து சாப்பிட்டேன்.
0: வாங்க யாழ்ப்பாணத்துக்கு. யாழ்ப்பாணத்துல வந்து இப்பொழுது யாழ்ப்பாணம் இன்னும் சிறப்பாக மாறி இருக்கிறது. நிறைய மாற்றங்கள், நிறைய வந்து முன்னேறி இருக்கிறது. தமிழகத்தினுடைய நிறைய
1: பார்க்க வேண்டும்.
0: ஆமா, நிறைய உணவகங்கள்லாம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறது தமிழகத்தில இருந்து. கேச்சி பிரியாணி அப்புறம் ஏதோ நம்ம நிறைய வந்திருக்கிறது. அதுபடியா இன்னும் நிறைய உணவுகளை சுவைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. என்ன
1: சரி, ரொம்ப
0: சந்தோஷம். நன்றி. தொடர்ந்து வானிலை நாட்களும் உங்களுக்கு வசதி கிடைச்சா நிறைய விஷயங்கள் எடுத்து வாருங்கள். என்ன செய்யறார் பாண்டுரங்கன்?
1: நிச்சயமாக
0: பாண்டுரங்கன் என்ன பண்றாரு?
1: இருக்கிற நான் பேசுவதை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்.
0: அவர் நீங்க பேசுவது, நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அமுதவள்ளி நிகழ்ச்சியிலே இணைந்தமைக்கு நன்றிகள். அப்ப என்ன பாட்டு பாடுவீங்களா, அது வாரம் பாடுவீங்களா, அல்லது ஏதாவது இசையில ஆர்வம் இருக்கா? அப்படி
1: வந்து பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு நான் கேட்கலாங்களா?
0: கேளுங்க, சொல்லுங்க.
1: எனக்கு எஸ்பி பாலா பாடிய வண்ணம் கொண்ட வெண்ணிலவே அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்புங்களேன்.
0: அருமையான பாடல். ஆமா,
1: சரிங்களா.
0: சரி, நன்றி அன்புக்குரிய அமுதவள்ளி. வேறபள்ளியோட இருக்கிற நேரத்துல கூட எங்களோட இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நாளை எங்களது இலங்கையில வந்து தமிழ் மக்கள் அழிக்கப்பட்ட நினைவு தினம் 18 முடிந்தால் கவிதை எல்லாம் நீங்க அப்ப ஆசிரியர்டா கவிதை எல்லாம் எழுதுவீங்களா?
1: கவிதை வந்து கொஞ்சம் எழுதுவையா? ஆனா எனக்கு அவ்வளவு அதுல ஈடுபாடு இல்லை. நான் வந்து கட்டுரை எழுத்தாளர், எனக்கு வந்து கவிதையில அவ்வளவு ஈடுபாடு
0: கிடையாது.
1: இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்து என்னை எழுத சொல்லி பேச சொன்னா நான் தயாரா பேசுவேன், தயாரா இருப்பேன்.
0: சரி சரி சரி. அப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு விழாவோட ஏற்பாடு பண்ணி அங்க நம்ம வந்து பேசுவோம். என்ன,
1: சரிங்களா ஐயா? இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஐயா. உங்களோடு உறவாடியதற்கும் உங்களோடு பேசியதற்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் உங்களுடைய வானொலி நிலையத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும்
0: நன்றிகள். தொடர்ந்து இதே நேரம் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரங்களில் இதே நேரங்களில் வந்து நீங்கள் எங்களோடு இணைந்து உங்களது தகவல்கள் இன்னும் உங்களோட நிறைய தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசிக் கொள்வோம். எங்களது அன்புக்குரிய பாண்டுரங்கனுக்கும் எங்களது வணக்கமும் வாழ்த்துக்களும். உங்களது பேர குழந்தைகளுக்கும் எங்களது வணக்கம் வாழ்த்துக்கள். பிள்ளைகளுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். உங்களது வண்ணம் கொண்ட வண்ணம் பாடலை கேட்போம். நன்றி அன்புக்குரிய அமுதவள்ளி. மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: நன்றி ஐயா. நன்றி.
0: நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம்.

அன்புக்குரிய சகோதரி, சிரம்பானிலிருந்து மலேசியாவிலிருந்து இணைந்து அருமையான சிறப்பான தகவல்களை எம்மோடு பரிமாறிக்கொண்டு விரும்பி கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் அற்புதமான குரலில் வருகிற பாடல் வண்ணம் கொண்ட வண்ணிலவே. இதோ அமுதவல்லி உங்களுக்கான பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

மக்களே, நேரம் 1:46 மக்ராட்சியத்தில், 12:46 கனடா கிழக்கு பிராந்தியத்தில், காலை 7:46 தமிழகம் மற்றும் தாயக நேரம் பிற்பகல் 5:16. நிகழ்ச்சியில் தொடங்குகிற பாடல்

0: என்ன தம்பி, மணி 2 ஆகுது, ஏன் இப்படி இருட்டுல உலாத்திக்கிட்டு இருக்க?
1: இன்னைக்கா இருட்டறையில உலாத்துற? 10 வருஷமா தன்னந்தனியா இருட்டறையில இருந்து பழக்கப்பட்டவண்ணினா, அந்த 10 வருஷமும் படுக்கி பழி வாங்கணும்னு தவம் இருந்திருக்கேன்.
0: நடுராத்திரில என்ன தம்பி, பேசாம தூங்கு.
1: தூக்கமா? படுக்கி பழி வாங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதண்ணி. அண்ணி, அவன் கொலகாரம் மட்டுமில்ல, நம்பிக்கை துரோகி, நயவஞ்சகன்.
2: வஞ்சகனின்

0: அதான் தம்பி, பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு துடிக்கிறியே, அந்த பழிகாரன் இதுவரைக்கும் உயிரோடு இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்?
1: நிச்சயமா இருப்பான்னு அன்னைக்கு சொன்னில்ல, கொலை செய்யலைங்கிறது உண்மையா இருந்தா இந்த வீட்டுல இருறான்னு. இன்னைக்கு சொல்றேன், நான் கொலை செய்யலைங்கிறது உண்மையா இருந்தா அவன் உயிரோட இருந்துதான் ஆகணும், என் கையால மடிஞ்சுதான் தீரணும். ஒரு நோய் இல்லன்னு, பெருநோய் வந்தாலே அவன் சாக மாட்டான்.
2: கோடி வகை

நேரம் 1:51 நிமிடம். அக்ராட்சத்தில் 12:51 நிமிடம். கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:51 நிமிடம். தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 5:21 நிமிடம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தருகின்ற பாடல் காட்டிலையில்.

கதைகள் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மய

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய உள்ளம் கவர்ந்த ராகங்கள் நிகழ்ச்சியிலே இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் அன்று புதிதாக இணைந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரி அமுதவல்லி மலேசியாவில் இணைந்து கொண்டார். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இதே நேரம் உள்ளங்க வந்ததாக மூடாக நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வானலையில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. நன்றி, வணக்கம் அன்புறவுகளே. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல் நாளாக அமையட்டும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்கத் தொடங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் பட தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கன் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். பி கண்ணன் பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெருகி

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரசத்திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா? எதை கேட்பதோ

ஒலித்த பாடல் பத்து மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஏவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 73 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். Mmm.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?
1: புதுமுகமே சிறு மது குடமி நான்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்களநாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திரகுமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்களநாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்களநாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்களநாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട ത്രിപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി എമെത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമാ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைக்கட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: மாடெல்லாம் அழிஞ்சிடுச்சாமே.
1: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: நேர்ல பார்த்து அவ கண்ணை பச்சை பச்சையா ஷாக் அடிச்சு. ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா.
3: அது மாதிரிதான் நடந்து போயிருக்கேன். இங்க பாரு.

0: மட்டும்தான் கரண்ட் கட் பண்ணுவாங்க.
1: நிலா சோறு சாப்பிடலாமா?
2: அதென்ன சோறு, எங்க அம்மா போட்டதே இல்லையே.
1: நிலா சோறு விடணும், காமிச்சிடுவோம்.
3: எனக்கு என்ன ஆச்சு இப்போ இந்தியாவுல மச்சா யாரோட
0: எல்லாரும் மாடி போறாங்க.
4: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
5: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன், ஆயிரம் வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ. மேற்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களே, ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பயம் தொட்டா திரையிலிருந்து தாமரையின் கவிவரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

பேசு தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் எல்லுவையை பூக்களையே. ஜிவி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பா திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

అన్నాచ ఆదిత్య అన్నాచ.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நீங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலி வருகிறது. எனக்கு பிடித்த பாடு. இன்னும் ஒரு எனக்கு பிடித்த பாடலில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.

எனக்கு பிடித்த பாடலில் புதிய திரைப்படங்கள் இருந்து இனிய பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தருகின்ற முதல் பாடல் அடுத்த சாட்டை திரையில் இருந்து ஜுகபாரதியின் கவிவரிகளில் ஐஸ்டின் பிரபாகரன் அவர்களின் இசையில் காஞ்சி ராஜேஸ்வரியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடலை கேளுங்கள். வேகாத விஜிடிலி.

எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வு இல்ல. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தர்ற தீராத வழி. வாழணும், எதிரிங்க வெக்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த சமூகம் உன்னை நோக்கி கல்லெறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த கல்லையும் சிக்காம உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் கை தட்டுவான்.

பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கின்ற அடுத்த பாடல் அண்மையில் வெளிவந்த பெட்ரோமாக்ஸ் திரையிலிருந்து அனுராதாவின் கவி வரிகளில் வருகிற பாடல் மறந்தது புது நாளோ இதோ பாடல்.

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். தொடர்கின்ற பாடல், நீ எப்ப வர போற?

நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அண்மையில் வெளியாகிய காளிதாஸ் திரையிலிருந்து ஒரு அருமையான பாடல். சுதாவின் இனிய குரலில் தாமரையின் வரிகளில் மலையில் நனைய வைத்தது ஒரு நாள் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ். நீங்கள் எனக்கு பிடித்த பாடலோடு இணைந்து இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தனுசு ராசி நேயர்களே, திரையிலிருந்து விவகாவின் கவி வரியில் பம்பா ஜெயசிறியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது அடுத்த பாடல். இது சிங்கம்பேட்டை திரையிலிருந்து நல்லவேனும் இல்லை கெட்டவனும் இல்லடா பாடல் ஒலிக்கிறது.

0: மீண்டும் மீண்டும் வரும்.
1: அதே மாதிரி சுட்கேஸ் வாங்கிட்டாங்க.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் ஆர் கே நகர் திரையிலிருந்து பிரேம்ஜியின் இசையில் கானா பாலாவின் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ காற்றலியில்.

0: சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2019 ஆம் ஆண்டில் வெளியான புதிய பாடல்களிலிருந்து இனிய பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. வருகிற பாடல் கென்னடி கிளப் திரையிலிருந்து இமானின் இசையில் வழி தாங்கிடும் வாழ்க்கை பாடல் ஒலிக்கிறது.
1: வழி தாங்கிடும்

பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. அண்மையில் வெளியாகிய அழியாத கோலங்கள் இரண்டு திரையிலிருந்து இது விழியில் ஈரமா ஒலிக்கிறது பாடல்.

நேயர்களே, இத்தோடு இன்றைய எனக்கு பிடித்த பாட நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் இந்நிகழ்ச்சியை நேயர்களை சந்திக்கும் வரை நான் அலைகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: கவர்ணிகள் தர செய்தியுடன் தரதன புத்தம் புது பாடல் தர பிராச்சினிலே வானொலியே போடு போடு போடு போடு ஐந்து யாரை கேளுகளே
1: தமிழ் வருகிறது தமிழ் ஒழிக்கிறது வானலையில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்கிறது மாற்றியாயில் தமிழ் ஒழிக்கிறது கனடாவில் தமிழ் ஒழி

0: நாரை கேளு கேளு.
1: தமிழ் வருகிறது, தமிழ் ஒழிக்குது, வானலையில் தமிழ் வருகிறது, உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்குது, மாற்றியாயில் தமிழ் ஒழிக்குது.

சர்வதேச தமிழரின் வானொலி தமிழ கேளு கேளு பாட்ட கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு பாட்ட கேளு கேளு.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை, ஏனைய நடிகை நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளி திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் B.S. சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் M.S. விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் பட தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். பி கண்ணன் பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு. ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மன்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் பத்து மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 74 வெளியான வண்ண திரைப்படம் பத்து மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. பத்து மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?
1: எதை கேட்பதோ

அது புரியாத ஒன்றல்லவோ, எதை கேட்பதோ எதை சொல்வதோ, நான் அறியாத பெண் அல்லவோ நீ கேட்கலாம்.

ஒலித்த பாடல் பத்து மாதபந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்கப் போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஈவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 73 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் பிதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். Mmm.

முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல மது வண்டோ. முல்லைக்கு

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே யேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?
1: புதுமுகமே சிறு மது கொடமி நான்

ஒலித்த பாடலிடம் பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஒலித்த பாடலிடம் பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள்.

1980ல் வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி. மங்கள நாயகி கே ஜே யேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980ல் வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் ஷோபனா இந்த திரைப்படத்தில் பேபி ஷோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் ஷோபனா. ஆகவே 1980ல் வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் ஷோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் ஷோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963ல் வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத். சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை. யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக. கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

உண்டோ தென்றலே நினைவை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மங்கள நாயகி. கே ஜே ஜேசுதாஸ், பி சுஷிலா பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் வி குமார். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. MGR-இன் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல், விஸ்வநாதனின் இசையமைப்பில். Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனைவியின் வீரங்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைக்கட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: மாடெல்லாம் அழிஞ்சிடுச்சாமே.
1: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: வரமாட்டேங்குது. சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா.
3: அது மாதிரிதான் நடந்து போயிருக்கிறேன்.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணாளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

பரிசு தமிழ் வாணி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன் ஆயிரம், வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ மேற்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களை ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பயம் தொட்ட திரையில் இருந்து தாமரையின் கவி வரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதிச்சியா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் எல்லுவையை பூக்களையே. ஜிவி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தபா திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

நாச்சதம், ஆதித்யா நாச்சதம்.

அளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நீங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலி வருகிறது. எனக்கு பிடித்த பாடு. இன்னும் ஒரு எனக்கு பிடித்த பாடலில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.

பற்றிய எனக்கு பிடித்த பாடல் புதிய திரைப்படங்களில் இருந்து இனிய பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற முதல் பாடல் அடுத்த சாட்டை திரையில் இருந்து ஜுகபாரதியின் கவிவரிகளில் ஐஸ்டின் பிரபாகரன் அவர்களின் இசையில் காஞ்சி ராஜேஸ்வரியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடலை கேளுங்கள். வேகாத விகிடிலே.

எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வு இல்லை. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தர தீராத வழி. வாழணும், எதிரிங்க வெக்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த சமூகம் உன்னை நோக்கி கல்லெறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த கல்லையும் சிக்காம உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் கை தட்டுவான்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கின்ற அடுத்த பாடல் அண்மையில் வெளிவந்த பெட்ரோமாக்ஸ் திரையிலிருந்து அனுராதாவின் கவி வரிகளில் வருகிற பாடல் மறந்தது புது நாளோ இதோ பாடல்.

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். தொடர்கின்ற பாடல், நீ எப்ப வர போற?

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அண்மையில் வெளியாகிய காளிதாஸ் திரையிலிருந்து ஒரு அருமையான பாடல். சுதாவின் இனிய குரலில் தாமரையின் வரிகளில் மலையில் நினைய வைத்தது ஒரு நாள் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ். நீங்கள் எனக்கு பிடித்த பாடலோடு இணைந்து இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தனுசு ராசி நேயர்களே, திரையிலிருந்து விவகாவின் கவி வரியில் பம்பா ஜெயசிறியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது அடுத்த பாடல். இது சிங்கம்பேட்டை திரையிலிருந்து நல்லவேனும் இல்லை கெட்டவேனும் இல்லடா பாடல் ஒலிக்கிறது.

0: விடும் வரும்
1: அதே மாதிரி சுட்கேஸ் வாங்கிடுறாங்க.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் ஆர்கே நகர் திரையிலிருந்து பிரேம்ஜியின் இசையில் கானா பாலாவின் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ காட்டலியில்.

0: சர்வதேச தமிழ்வாணியில் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2019 ஆம் ஆண்டில் வெளியான புதிய பாடல்களிலிருந்து இனிய பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. வருகிற பாடல் கென்னடி கிளப் திரையிலிருந்து இமானின் இசையில் வழி தாங்கிடும் வாழ்க்கை பாடல் ஒலிக்கிறது.
1: அம்மா
2: வலி தாங்க.

பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. அண்மையில் வெளியாகிய அழியாத கோலங்கள் இரண்டு திரையிலிருந்து இது விழியில் ஈரமா ஒழிக்கிறது பாடல்.

நேயர்களே, இத்தோடு இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் இன்னமோர்ச்சியை நேயர்களை சந்திக்கும் வரை நான் அலைகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: தங்கவர் நிகழ்ச்சி தர செய்தியுடன் தகவல் தர புத்தம்போது பாடல் தர காட்சி நிலை வானொலியை போடு போடு போடு போடு ஐந்து அரை கேளுகளு
1: தமிழ் வருகிறது தமிழ் ஒழிக்கிறது வானலையில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்கிறது மொன்றியாயில் தமிழ் ஒழிக்கிறது கனடாவில் தமிழ் ஒழிக்கிறது இந்த நேரில் தமிழ் ஒழிக்கிறது

போனே தமிழ் ஒழிக்குது ஐடி யாரு தமிழ் ஒழிக்குது வானொலி தமிழ் ஒழிக்க உள்ளங்கவர் நிகழ்ச்சி தர செய்தியுடன் தழக தர புத்தம்போது பாடல் தர காட்சியிலே வானொலியை போடு போடு போடு போடு ஐடி யாரை கேளுகளு தமிழ் வருகிறது தமிழ் ஒழிக்குது வானலையில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்குது மாற்றியாறு தமிழ் ஒழிக்குது கனடாவில் தமிழ் ஒழிக்குது இங்க நேரில் தமிழ் ஒழிக்குது ஐபோன்

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒளித்து வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான, அற்புதமான, புளிய, பழைய, இடைக்கால, நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காற்றில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காற்றலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காற்றலில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன் ஒருவரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக ஒருவரையில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய உண்டு. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அது சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோல் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பிறாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

தனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா.

0: இருப்பேன்
1: உங்க தாண்டி.

0: மொத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.

0: தானே போறீங்க, இது கொடுத்துட்டீங்களா?
1: பாப்பா,
2: ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர

காட்டலே கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காட்டலே கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ITR லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்ததை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும்படி நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்னை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நின்றி தொட்டு எண்ணி தொட்டு அள்ளிக் கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டிலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகளிலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளை.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

கண்டன் காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனைவி என்று.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைகட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: மேல அவன் ஆசைப்படக்கூடாது, அவன் ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா களி. அத்தனும்
1: சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி மச்சி, அதை மட்டும் போட்டுறாத, லவ்வ கீச்சிடும்.

0: காடெல்லாம் அழிஞ்சிடுச்சாமே.
1: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: வரமாட்டேங்குது. ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா?
3: அது மாதிரிதான் நடந்து
1: போயிருக்கேன்.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிரு மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன் ஆயிரம், வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட, பலம் கொண்ட, சுயம் கொண்டான், வீரம் கொண்டான் இது பாடல்.

0: 2, let's go.
1: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இது. மேற்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களை ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பயன் தொட்டா திரையிலிருந்து தாமரையின் கவி வரிகளில் சிறு ஸ்ரீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையிலிருந்து ஒலிக்கும் பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் எல்லுவையை பூக்களையே, ஜி வி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

தமிழ்வாணி நினைவுகள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பார் திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

அருணாச்சலம், ஆதித்ய அருணாச்சலம்.

குறித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நீங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலி வருகிறது. எனக்கு பிடித்த பாடு. இன்னும் ஒரு எனக்கு பிடித்த பாடலில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.

பிரியனுக்கு பிடித்த பாடலில் புதிய திரைப்படங்கள் இருந்து இனிய பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தருகின்ற முதல் பாடல் அடுத்த சாட்டை திரையில் இருந்து ஜுகபாரதியின் கவிவரிகளில் ஐஸ்டின் பிரபாகரன் அவர்களின் இசையில் காஞ்சி ராஜேஸ்வரியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடலை கேளுங்கள். வேகாத வெயிலிலே

எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வு இல்ல. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தர தீராத வழி. வாழணும், எதிரிங்க வெக்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த சமூகம் உன்னை நோக்கி கல்லெறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த கல்லையும் சிக்காம உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் கை தட்டுவான்.

பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கின்ற அடுத்த பாடல் அண்மையில் வெளிவந்த பெட்ரோமாக்ஸ் திரையிலிருந்து அனுராதாவின் கவி வரிகளில் வருகிற பாடல் மறந்தது புது நாளோ இதோ பாடல்.

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். தொடர்கின்ற பாடல், நீ எப்ப வர போற?

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அண்மையில் வெளியாகிய காளிதாஸ் திரையிலிருந்து ஒரு அருமையான பாடல். சுதாவின் இனிய குரலில் தாமரையின் வரிகளில் மலையில் நினைய வைத்தது ஒரு நாள் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ். நீங்கள் எனக்கு பிடித்த பாடலோடு இணைந்து இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தனுசு ராசி நேயர்களே, திரையிலிருந்து விவகாவின் கவி வரியில் பம்பா ஜெயசிறியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது அடுத்த பாடல். இது சிங்கம்பேட்டை திரையிலிருந்து நல்லவேனும் இல்லை கெட்டவேனும் இல்லடா பாடல் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் ஆர் கே நகர் சிறையிலிருந்து பிரேம்ஜியின் இசையில் கானா பாலாவின் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ காற்றலியில்.

0: சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2019 ஆண்டில் வெளியான புதிய பாடல்களிலிருந்து இனிய பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கின்றன. வருகிற பாடல் கென்னடி கிளப் திரையிலிருந்து இமானின் இசையில் வழி தாங்கிடும் வாழ்க்கை பாடல் ஒலிக்கிறது.
1: வழி தாங்கிடும்

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. அண்மையில் வெளியாகிய அழியாத கோலங்கள் இரண்டு திரையில் இருந்து இது விழியில் ஈரமா ஒலிக்கிறது பாடல்.

நேயர்களே, இத்தோடு இன்றைய எனக்கு பிடித்த பாட நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் இன்னமோர் ஜியை நேயர்களை சந்திக்கும் வரை நான் அலைகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

அடிக்குது, கனடாவில் தமிழ் அடிக்குது, இன்டர்நெட்டில் தமிழ் அடிக்குது, ஐபோனில் தமிழ் அடிக்குது, ஐடிஆரில் தமிழ் அடிக்குது, வானொலியில் தமிழ் அடிக்க உள்ளங்கவர் நிகழ்ச்சி தர, செய்தியுடன் தழக தர, புத்தம் புது பாடல் தர, காற்றினிலே வானொலியே போடு போடு போடு போடு, ஐடிஆரை கேளுகளு. தமிழ் வருகிறது, தமிழ் ஒழிக்கிறது, வானலையில் தமிழ் வருகிறது, உலகமெங்கும் தமிழ் ஒழிக்கிறது, மாற்றியாயில் தமிழ் ஒழிக்கிறது, கனடாவில் தமிழ் ஒழிக்கிறது, இந்த நேரத்தில் தமிழ் ஒழிக்கிறது, ஐபோனில்

0: தங்கவர் நிகழ்ச்சி தர செய்தியுடன் தகவல் தர புத்தம்போது பாடல் தர காட்சி நிலை வானொலியை போடு போடு போடு போடு ஐந்து யாரை கேளுகளு
1: தமிழ் வருகிறது தமிழ் ஒழிக்கிறது வானலையில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் ஒழிக்கிறது மாற்றியாயில் தமிழ் ஒழிக்கிறது கனடாவில் தமிழ் ஒழிக்கிறது இந்த நேரத்தில் தமிழ் ஒழிக்கிறது ஐபோ

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையை போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை, ஏனைய நடிகர் நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏ பீம்சிங், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத் தொகுப்பாளர்

அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குநராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங். பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி, சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல் இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் பத்து மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் பத்து மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. பத்து மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

எதை கேட்பதோ, எதை சொல்வதோ, நான் அறியாத பெண் அல்லவோ. நீ கேட்கலாம், நானும் சொல்லலாம், அது புரியாத ஒன்றல்லவோ. எதை கேட்பதோ, எதை சொல்வதோ, நான் அறியாத பெண் அல்லவோ. நீ கேட்கலாம்,

ஒலித்த பாடல் பத்து மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்கப் போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஈவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 73 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். Mmm.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?
1: புதுமுகமே சிறு மது கொடமி, நான்

0: ஒலித்த பாடலிடம் பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 80 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട ത്രിപ്പടം മംഗളനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി മെത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. MGR-இன் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-இல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-இல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-இல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: அனைவருக்கும்
1: ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான புளிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

நாட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன். ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அதை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பிராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

0: இருப்பேன்.
1: ஏய் உங்க தம்பி,

0: தானே போறீங்க, நீங்க கொடுத்துட்டீங்களா?
1: பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
2: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வரேன் நாங்க.

காட்டலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காட்டலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

காட்டிலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்களுடன் காட்டிலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்ததை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும்படி நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்னை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நின்றிட்டு எண்ணிட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டிலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலைகளிலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பான உறவுகளை.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலி வருகிறது. எனக்கு பிடித்த பாடல். இன்னும் ஒரு எனக்கு பிடித்த பாடலில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.

இன்று எனக்கு பிடித்த பாடலில் புதிய திரைப்படங்களில் இருந்து இனிய பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தருகின்ற முதல் பாடல் அடுத்த சாட்டை திரையிலிருந்து ஜுகபாரதியின் கவிவரிகளில் ஐஸ்டின் பிரபாகரன் அவர்களின் இசையில் காஞ்சி ராஜேஸ்வரியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடலை கேளுங்கள். வேகாத விகிடிலி.

எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வில்ல. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தர்ற தீராத வழி. வாழணும், எதிரிங்க வெக்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த சமூகம் உன்னை நோக்கி கல்லெறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த கல்லையும் சிக்காம உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் கை தட்டுவான்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கின்ற அடுத்த பாடல் அண்மையில் வெளிவந்த பெட்ரோமாக்ஸ் திரையிலிருந்து அனுராதாவின் கவி வரிகளில் வருகிற பாடல் மறந்தது புது நாளோ இதோ பாடல்.

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். தொடர்கின்ற பாடல், நீ எப்ப வர போற?

நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அண்மையில் வெளியாகிய காளிதாஸ் திரையிலிருந்து ஒரு அருமையான பாடல். சுதாவின் இனிய குரலில் தாமரையின் வரிகளில் மலையில் நினைய வைத்தது ஒரு நாள் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ். நீங்கள் எனக்கு பிடித்த பாடலோடு இணைந்து இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தனுசு ராசி நேயர்களே, திரையிலிருந்து விவகாவின் கவிவரியில் பம்பா ஜெயசிறியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது அடுத்த பாடல். இது சிங்கம்பேட்டை திரையிலிருந்து நல்லவேனும் இல்லை கெட்டவேனும் இல்லடா பாடல் ஒலிக்கிறது.

0: வீடும் வரும்.
1: டேய், அதே மாதிரி சூட்கேஸ் வாங்கிட்டு வாங்க.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் ஆர்கே நகர் சிறையிலிருந்து பிரேம்ஜியின் இசையில் கானா பாலாவின் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ காற்றலியில்.

0: சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2019 ஆண்டில் வெளியான புதிய பாடல்களிலிருந்து இனிய பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. வருகிற பாடல் கென்னடி கிளப் திரையிலிருந்து இமானின் இசையில் வழி தாங்கிடும் வாழ்க்கை பாடல் ஒலிக்கிறது.
1: வழி தாங்கிடும்

பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. அண்மையில் வெளியாகிய அழியாத கோலங்கள் இரண்டு திரையிலிருந்து இது விழியில் ஈரமா ஒலிக்கிறது பாடல்.

நேயர்களே, இத்தோடு இன்றைய எனக்கு பிடித்த பாட நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் இன்னொரு நேயர்களை சந்திக்கும் வரை நான் அலைகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: யாரை கேளு கேளு.
1: தமிழ் வருகிறது, தமிழ் ஒழிக்கிறது, வானலையில் தமிழ் வருகிறது, உலகமெங்கும் தமிழ் ஒழிக்கிறது, மாற்றியாயில் தமிழ் ஒழிக்க.

கிடைக்குது ஐடிஆர் தமிழ் அறிவிது வானொலியில் தமிழ் அளிக்க உள்ளங்கவர் நிகழ்ச்சி தர செய்தியுடன் தழக தர புத்தம் புது பாடல் தர காட்சியிலே வானொலியே போடு போடு போடு போடு ஐடிஆரை கேளுக தமிழ் வருகிறது தமிழ் அளிக்குது வானொலியில் தமிழ் வருகிறது உலகம் எங்கும் தமிழ் அளிக்குது மாற்றியாயில் தமிழ் அளிக்குது கனடாவில் தமிழ் அளிக்குது இந்த நேரத்தில் தமிழ் அளிக்குது ஐபோ

ஒன்றில் வரு வது ஐக்கியா, அது சர்வதேச தமிழரின் வானொலி. தமிழ கேளு கேளு பாட்ட கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு பாட்ட கேளு கேளு.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான, அற்புதமான, புளிய, பழைய, இடைக்கால, நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன். ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அது சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோல் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த